ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஷாராவண மாதம் 19 நாள், ஸ்ரீ பராபவ வருடம், ஆடித்திங்கள், 25 நாள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை கேட்கலாம். ராகம் ஜனரஞ்சனி.

மங்கள இசையை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குறள் எண் 8. குறள் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்குங்கள். பொருள்: நாள்தோறும் அறத்தை செய்து வருவது ஒருவனுக்கு வாழ்வில் வரும் துன்பத்தை தடுக்கும் கல்லாக அமையும். குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 4, அறன் வலியுறுத்தல். குறள் எண் 8. குறள் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்குங்கள். பொருள்: நாள்தோறும் அறத்தை செய்து வருவது ஒருவனுக்கு வாழ்வில் வரும் துன்பத்தை தடுக்கும் கல்லாக அமையும். குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய முதலயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனதானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. சர்வதேச சிங்க தினம் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ தாய்ப்பாலின் பயன்கள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம். அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவத்தின் முதல் பகுதி. நிறைவாக நுட்பம் கற்போம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பிட்ஸ், 9 ரெட்ரோ ராகங்கள் மேஜிக் மெலோடிஸ், 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள்.

பத்து மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு: பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரைசை. இன்று இடம்பெறும் சொல் கனவு. நேர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும், ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது, வாடா மலர். 7:30 தோட்டமும் தொழிலும், மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீ சசிதரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச்சுடர். 9:30 இசை பேருரை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய மதலயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: across sectors. Solar energy remains the key growth engine. Jharkhand police has imposed prohibitory orders around the assembly premises and made elaborate security arrangements across Ranchi. The measures have been taken in view of today's Vidhan Sabha march called by students who have been protesting for more than 2 weeks against alleged irregularities in recruitment exams in the state. A prohibitory order has also been promulgated within a 750-meter radius of the Vidhan Sabha building from 6 to 12 of this month. Protesters allege that hundreds of students coming to the state capital from different parts of Jharkhand are being stopped by the police forcefully. The students' protest entered its 17th day today, while six of them are on hunger strike, protesting against alleged irregularities in recruitment exams. BJP leader Amar Bori alleged that the party's state unit president Aditya Sahu has been put under house arrest. The Har Ghar Tiranga campaign is being celebrated across the country to promote patriotism, national unity and India's rich cultural heritage. The campaign encourages citizens to hoist the national flag and take part in activities that celebrate the spirit of patriotism and unity. This year's campaign is special as it coincides with the 150th anniversary of India's national song Vande Mataram, bringing together the national flag and the national song in a unique celebration. Prime Minister Narendra Modi has urged citizens to participate actively in the campaign and renew their commitment to building a Viksit Bharat. India has dispatched 8 metric ton consignment of life-saving and essential medicines to Bolivia in support of its public healthcare capacity. The External Affairs Ministry said in a social media post that India always stands ready for advancing cooperation through solidarity and shared progress. The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh today. The Weather Department has also forecast heavy rainfall conditions over Delhi, Haryana, Chandigarh, Assam, Meghalaya, East Madhya Pradesh, Jammu and Kashmir and Ladakh during the next 2 days. In squash, India settled for the silver medal in the team event at the FISU World University Championships in Mumbai yesterday. The Indian quartet of Om Sembal, Shamina Riaz, Suraj Kumar Chand and Nirupama Dubey lost the final to Hong Kong, China on game difference after the tie ended 2-2. Despite missing out on gold, a silver medal is India's best ever finish in the team event at the championship. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து இயம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்றி சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம் கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
2: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6:15. அருளிசை கேட்கலாம் பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். இன்றைய சிந்தனை: ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதில்லை, உன்னை இகழ்வதாலும் நீ தாழ்ந்துவிடப் போவதில்லை. எனவே என்றுமே நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொண்டால் வாழ்க்கை வளமாகும். அருளிசையின் அடுத்த பாடல்:

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6:40. நேர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 11 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீ சசிதரன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றியளிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா

0: சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ணக் கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
0: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அட்டல் புத்தாக்க இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3வகுப்பு முதல் 12வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். காசா

இஸ்ரேலிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் இரண்டு ராணுவ தளங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பீமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திக்குளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: சர்வதேச சிங்க தினம் குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: உலகினுடைய ஒரு கம்பீரமான ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது சிங்கத்தை தான் சொல்ல முடியும். இந்த சிங்கங்கள் வந்து உலகில் வந்து மிகப்பெரிய அளவில் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துருக்கு. அதனால இந்த சிங்கங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாள் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சிங்கத்தை பற்றி என்ன விழிப்புணர்ச்சி வேணும், இவளை பாதுகாக்கணும் அப்படின்னு. பூனை இனங்களில் வச்சு மிகப்பெரிய ஒரு விலங்கா வந்து நம்ம சிங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆப்பிரிக்கா கண்டங்களில் இருக்கக்கூடிய சிங்கங்கள் அது அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய தன்மைக்காக அதனுடைய உடல் பாகங்களோட அந்த காலநிலையை தகுந்த அந்த சிங்கத்தை ஆப்பிரிக்கா கண்டங்கள் சில இடங்கள்ல வந்து நிறைய இருந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து யானையினுடைய ஒரே ஒரு காடு தான் இருக்கு, அது கீர் ஃபாரஸ்ட். குஜராத்தில் இருக்கக்கூடிய கீர் ஃபாரஸ்ட் இருக்கு. அங்க மட்டும்தான் ஏசியாட்டிக் லயன் அப்படிங்கக்கூடிய அந்த சிங்கத்தை நம்ம வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த சிங்கம் வந்து அழிவின் பிடியில் இருக்கக்கூடிய ஒன்றா நம்ம பார்க்குறோம். கூட்டமாக வாழக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இதில் வந்து பெண்ணை விட ஆண் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகமான எடையோட இருக்கக்கூடியது பார்த்துருக்கலாம். பிடரியில் நிறைய முடியோட கம்பீரமாக அந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கனால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலங்குகளினுடைய அரசன் சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தோட பாரம்பரியத்தோட பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களுமே சிங்கம் இருக்கும். தேவியினுடைய வழிபாடுகள் இந்த மாதிரியெல்லாம் விஷயத்தில் வந்து சிம்ம வாகனங்கள் வச்சுருப்பாங்க. சேக்ரட் அனிமல்

0: புனித விலங்கா அந்த சிங்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டல காடுகள், இலையுதிர் காடுகள்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில மட்டும்தான் அது வாழறதுக்கு தகுந்த ஒரு காடா இருந்துட்டு இருக்கு. மற்ற காடுகள்ல இந்த சிங்கத்தை கொண்டு வந்து நம்ம வளர்க்க முடியாது, அந்த பகுதி மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் இந்த கீர் ஃபாரஸ்ட் மட்டும்தான் நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் அந்த சிங்கத்தை வந்து பாதுகாக்க முடியும். அதனால இந்திய அரசாங்கம், வனத்துறை இவ எல்லாருமே சிறப்பு கவனம் செலுத்தி இந்திய சிங்கங்களை பாதுகாப்பதற்காக பல திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவற்றிற்கான அந்த பகுதியில் என்னெல்லாம் பண்ணணும், வளர்ச்சி பணிகளும், அதனுடைய எண்ணத்தை வந்து வளர்த்துறதுக்கு என்ன பண்ணலாம், அவைகளுக்கு வந்து சுதந்திரமா வாழ்வதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதற்கான திட்டங்களும் ஆய்வுகளும் இந்திய அரசாங்கம் எடுத்து இன்னைக்கு அதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விலங்கினம் அழிவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியினுடைய வளர்ச்சி, காடுகள் வந்து சுருங்கி போனது, ஃபாரஸ்டினுடைய காலநிலை மாற்றங்கள், மழை, அதிக மழை, சில நேரங்கள் தண்ணீர் இல்லாம போறது, உணவு பற்றாக்குறை, இந்த மாதிரியான இயற்கை காரணங்களாலேயும் இந்த சிங்கம் வந்து இன்னைக்கு அழிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. சொற்பமா இருக்கக்கூடிய இந்த சிங்கத்தை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து உலக அளவில் எடுத்துட்டு வந்தாலும் இந்திய அரசாங்கம் இந்த சிங்கங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு வந்து பாதுகாத்து வந்திருக்காங்க. அதனால அந்த கீர் ஃபாரஸ்ட்ல மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சிங்கம் வந்து இந்தியாவினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியை இந்த உலக இடத்துல பார்த்துருக்காங்க. உலக பல்லுயிர் சூழலினுடைய ஒரு பாகமா இந்த பல்லுயிர் தன்மையில கீர் ஃபாரஸ்ட் வந்து அந்த பகுதியினுடைய காடுகள், அங்க இருக்கக்கூடிய அந்த மர வகைகள் ஸ்பீச்சஸ் எல்லாமே முற்பதற் காடுகள் மாதிரி இருக்கக்கூடிய சவன காடுகள் வந்து பாதுகாக்க நடவடிக்கையும் அதுக்கான வளர்ச்சியும் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கலாச்சாரம், பாரம்பரியம், வாழ்க்கை முறை எல்லாவற்றிலும் இணைந்து இருக்கக்கூடியது. பல்லுயிர் சூழலுக்கும் இயற்கைக்கும் வனங்களினுடைய வளர்ச்சிக்கும் சிம்மம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
1: சர்வதேச சிங்க தினம் குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: நேரம் 7 மணி.
3: இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
5: ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து
5: உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜே பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
6: ஜுவார் மில்க், அதாவது கொலாஸ்ட்ரம்ல இருக்கிற அளவுக்கு லோட் ஆஃப் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்பேர் பண்ணும் போது அதை விட இல்ல கம்மி தான். ஆனா இதுதான் குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்துக்களும், புரோட்டீன் ஆகட்டும், விட்டமின்ஸ் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும், கார்போஹைட்ரேட்ஸ் ஆகட்டும், ஃபேட்ஸ் ஆகட்டும், எல்லாமே இருக்கு. ஆனா இதுலயுமே வந்துட்டு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஃபோர் மில்க், இன்னொன்னு வந்து ஹைன் மில்க். அதாவது நம்ம குழந்தைய எடுக்கிறோம், ஒரு சைட்ல ஃபீட் பண்றோம், ஃபீட் பண்ணி கொஞ்ச நேரத்துல வந்து இன்னொரு சைட்ல ஃபீட் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு அப்போதைக்கு பசி அடங்கிடும். ஆனா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த முதல்ல வர மில்க் வந்து ஃபோர் மில்க்னு சொல்லுவாங்க. இல்ல நிறைய இருக்கிறது சுகர்ஸ் தான், சுகர்ஸும் தண்ணி சத்தும் தான். சோ அதோட தேர்ஸ்ட் அடங்கிடும், தாகம் அடங்கிடும், அதுக்கு தேவையான சுகர்ஸ் கிடைச்சிரும். ஆனால் அதோட பசி அடங்காது. அதோட பசி அடங்கணும்னா ஹைன் மில்க்னு சொல்லப்படுற அந்த ஃபோர் மில்க் முடிஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹைன் மில்கை நம்ம அதுக்கு புகட்டணும். இதுலதான் ஃபேட் அண்ட் கொழுப்பு சத்தெல்லாம் நிறைய இருக்கு. சோ இதை கொடுக்கும் போதுதான் குழந்தைக்கு நிஜமான பசி வந்து அடங்கும். சோ நம்ம முதல்ல ஒரு பிரெஸ்ட ஃபுல்லா எம்டி பண்ணாம அடுத்த சைட் நம்ம கொடுக்க கூடாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பிரெஸ்ட் ஃபுல்லா எம்டி பண்ண பிறகுதான் நம்ம இன்னொரு சைட் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் குழந்தைக்கு ஃபோர் மில்க்கும் கிடைக்கும், ஹைன் மில்க்கும் கிடைக்கும், கொழுப்பு சத்துக்களும் நிறைய கிடைக்கும். சோ அதை நம்ம கவனத்துல வச்சிருக்கணும். இன்னொன்னு, இந்த ஹைன் மில்க் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா முதல்ல நம்ம பழகும் போது நமக்கு குழந்தைக்கும் அது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் லிட்டில் ஹியூமன், அதுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு எப்படி வந்து வாய் வைக்கணும், எப்படி அடாப்ட் பண்ணணும், எப்படி உரியணும் எதுவுமே தெரியாது. அம்மாவுமே ஒரு புது மதர், சோ அவங்களுக்குமே எதுவுமே தெரியாது. சோ லாச்சிங் ப்ராப்பரா இல்லைன்னா இனிஷியலா கண்டிப்பா பிரஸ்ட்ல சின்ன சின்ன புண் வரும், சோரா இருக்கும். அதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டு அதுவே மாஸ்டைட்டிஸ் சொல்லப்படுற

0: பிரஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அதையும் கண்டுக்காம விட்டா ஆப்சஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி படிப்படியா அது வரலாம். அந்த லாச்சிங் வந்து ப்ராப்பரா இருக்கணும்னா நம்ம வந்து முதல்ல குழந்தை என்ன மாதிரி பால் கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து படுத்துட்டு கொடுத்தா பொறையேறிடும் குழந்தைக்கு அப்படின்னு பயப்படுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு நம்ம பால் புகற்ற முறைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹைன் மில்க்னு சொல்லப்படுற அந்த ரெண்டாவது வர, அந்த முதல்ல ஃபோர் மில்க் முடிச்சுட்டு வர பால்ல தான் வந்துட்டு நிறைய ஃபேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல நிறைய நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தியும் இருக்கு. ஸோ அதை வந்து இந்த லேசான வெடிப்புகள் பிரஸ்ட்ல வர சின்ன சின்ன சோர்ஸ் மேல அப்படியே போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாட விட்டுட்டோம்னா அந்த சின்ன சின்ன புண்ணு எல்லாமே சரியாயிடும். அதனாலதான் ஹைன் மில்க் வந்து கண்டிப்பா தரணுங்கிறது. ஸோ முதல்ல பால் கொடுக்குறீங்க, குழந்தைக்கு வந்து கடைசியா வர அந்த ஹைன் மில்க் கொஞ்சம் தொட்டுட்டு அந்த நம்ம ஏரியோலான்னு சொல்லுவாங்க நிப்பல் இருக்கு, அதை சுத்தி கருப்பு கலர்ல அதை சுத்தி இருக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட கலருக்கு ஏத்த மாதிரி இருக்கும், சிலருக்கு ப்ரௌனா இருக்கும், பிங்கா இருக்கும். ஸோ இந்த ஏரியோலா ரீஜன் அப்புறம் அந்த நிப்பல் அதுல எல்லாம் சுத்தி இந்த ஹைன் மில்க் ஒரு லேயரா தின் லேயரா அப்ளை பண்ணிட்டு அதை காத்துல நல்லா ட்ரை ஆக விட்டீங்கன்னா அந்த கடை இந்த சின்ன சின்ன சோர்னஸ் கிராக்ஸ் நிப்பல்ல கிராக்ஸ் வரும் இனிஷியலா நம்ம ஃபீட் பண்றச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஆத்திர தன்மை வந்து இந்த ஹைன் மில்க்குக்கே. ஸோ அதுதான் இந்த ஃபோர் மில்க் அண்ட் ஹைன் மில்க் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. இது ரெண்டையுமே குழந்தைக்கு கண்டிப்பா கொடுக்கணும்.
1: இதுவரை
2: குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து
1: உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜே பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
3: காலை கதிர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இன்றைய தேதியில வந்து நோட்டரியோட தேவைகள் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோட்டரிங்கிறது என்ன அப்படிங்கறத ஒரு ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வழக்கறிஞர்கள்ங்கிறது நீங்க எல்லா பக்கமுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கோர்ட்டுகள்ல மற்ற இடங்கள்ல வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஆனா இந்த நோட்டரி வழக்கறிஞர்கள்னா என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கேள்விக்குறியா இருக்கும். இந்த நோட்டரி வழக்கறிஞர்கள் அப்படிங்கறத ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த ரெண்டு கவர்மெண்ட் மூலமா வந்து வழக்கறிஞர்களா பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ணிக்கிட்ட ஒரு நபரை தான் வந்து நோட்டரி வழக்கறிஞர்களா வந்து நியமிக்க முடியும். பர்த் சர்டிபிகேட் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் ஆகட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் சர்டிபிகேட் ஆகட்டும், சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற அஃபிடவிட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையே ஆண் குழந்தையாகட்டும் யாரா இருந்தாலும் அந்த குழந்தைகளோட படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே இந்த வந்து அஃபிடவிட்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் அட்டானி. பவர் ஆஃப் அட்டானிங்கிறது ஒரு நபர் தன்னால முடியல, வெளியூர் போயிட்டாரு, வெளிநாட்டில் இருக்காரு, இல்லை எனக்கு அந்த இடத்துல வந்து என்னுடைய ப்ரெசன்ஸ் கொடுக்க முடியாது, அந்த இடத்துல எனக்கு பதிலாக இன்னார நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் பவர் ஆஃப் அட்டானி. இந்த பவர் ஆஃப் அட்டானியை வந்து ஒரு நோட்டரி வழக்கறிஞர் முன்னிலையில் அவருடைய ஃபோட்டோவையும் அவரோட கையொப்பத்தையும் அவர் முன்னாடி அந்த பவர் ஆஃப் அட்டானியில் என்ன சொல்லியிருக்காரோ, இப்போ நான் அந்த வழக்கிற்காக மட்டும் இவரை நியமிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த வழக்கை மட்டும்தான் அவர் அணுக முடியும். அந்த சொத்துல வந்து அவரு சேல் பண்ணவோ அந்த இடத்துல இருந்து வாடகை வாங்கவோ மத்ததோ எதுவுமே பண்ண முடியாது. பவர் எதுக்காக கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இதே இந்த பவர் ஆஃப் அட்டானி உங்களுக்குள்ளார போட்டுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா நாளைக்கு நீதிமன்றத்துல நிறைய கேள்விகள் வரும். நான் இந்த பவர் ஆஃப் அட்டானியை வந்து ஒருத்தர் நபர் கொடுத்துட்டு நான் கொடுக்கலன்னு அவங்க சொல்ல முடியும். வாங்கினவங்க அந்த பவரை வந்து தவறுதலாகவும் யூஸ் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து சேல் அப்படிங்கிற வார்த்தை வராம இருக்கலாம். பட் ஆனா இவர் ஆட் பண்ணிட்டு அந்த சேலையும் இவர் இதுல பண்ணிட்டு அதுக்குண்டான பெனிஃபிட்ஸா இவருக்கு தராம இருக்கலாம். பவர் ஆஃப் அட்டானி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி நோட்டரி வழக்கறிஞர் முன்னிலையில தான் செய்யப்பட்டிருக்கணும். அப்பதான் வந்து அது செல்லுபடி ஆகும். இந்த பவர் ஆஃப் அட்டானிலேயே வந்து அட்ஜுடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜுடிகேஷன் அப்படிங்கிறது வெளிநாடுகள்ல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்து இங்க அவங்களால வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய எங்களை மாதிரி வழக்கறிஞர் நோட்டரி வழக்கறிஞர்கள் அங்க அணுகி அவங்க கிட்ட இந்த மாதிரி கோயம்புத்தூர் இல்லைன்னா ஊட்டி இந்த இடத்துல எல்லாம் என்னோட சொத்து இருக்கு, இதைய வந்து அவர் விற்கிறக்கோ இல்ல அதன் பேர்ல வீடு கட்டுறக்கு அதன் பேர்ல லோன் வாங்குறக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த பவர்ல வந்து எழுதி இருக்கிறத நோட்டரி வழக்கறிஞர் இங்க இல்ல ஃபாரின்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நோட்டரி வழக்கறிஞர்கிட்ட அவங்க கையெழுத்து பெற்று இங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க.

0: அந்த போஸ்ட் பண்ணதை இங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல முறைப்படி அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பேர் தான் வந்து அட்ஜுடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்ஜுடிகேஷனை வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணினாலுமே நோட்டரி கிட்ட கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர் மீன்ஸ் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய நோட்டரி வழக்கறிஞர். நீங்க இப்ப ஊட்டியில ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா ஊட்டியில இருக்கக்கூடிய நோட்டரி வழக்கறிஞர், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட ஒரு அபிடவிட் வாங்கி அதை வந்து முறைப்படி நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த அட்ஜுடிகேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைன்னா வந்து அவர் அங்கிருந்து அனுப்பிச்சிருந்தாலுமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி.
1: சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
3: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: காலைக்கதிர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹூ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: Yeah. இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ணக்கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உர செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடை பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார்.

பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வரும் 14ஆம் தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த இரு நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33வது அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றைக்குழல் துப்பாக்கிகள், 1 கைத்துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொர்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பழுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது குட் மார்னிங் நீல்கிரீஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியின் இன்றைய முதல் சிந்தனை, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நினைச்சு கூட பார்க்க கூடாத ஒரு மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறி போனதை பற்றி கவலைப்படக்கூடாது, ஏன்னா அது திரும்ப வராது. பிறரோடு நம்மை வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, ஏன்னா அது வந்து எதற்குமே பலனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காது. இந்த மூணு விஷயங்களை நம்ம செய்யாம இருந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டு ரசிக்கலாம். சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இது குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா
3: கேளு சத்தம்,
4: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: குட் மார்னிங். இருக்கிற சில புத்துணர்ச்சி தரும் புதிய பாடல்களோட நம்ம புதிய தகவல்களை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு குட் மார்னிங் இருக்கிறஸில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனீக்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படின்ற அளவுக்கு தேனீக்கள் அழிஞ்சு போச்சுன்னா மனிதன் வந்து ஒரு 4 வருஷத்துல அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்றது தான் இன்றைய தகவல். என்னடா தேனீக்கள் என்ன மனிதன் எப்படி அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது அறிவியல் உண்மையும் கூட. பிசிக்ஸ் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் அப்படின்றவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பூமியிலிருந்து தேனி அழிஞ்சு போச்சுனாக்கா 4 வருஷத்துல மனித இனம் அழிஞ்சிடும். இது வந்து பயமுறுத்துறதுக்காக இல்லை, இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற இந்த ஆப்பிள், பாதாம், வெள்ளரி, காஃபி, சாக்லேட், பழங்கள், அப்புறம் காய்கறிகள், இதெல்லாம் வளர்கிறதுக்கு காரணம் வந்து தேனீக்கள் தாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்க இந்த 100 வகையான பயிர்களை 70 வகைகளுக்கு வந்து தேனீ தான் இந்த மகரந்த சேர்க்கை பண்ணுது. தேனீக்கள் இல்லைன்னா இந்த பழங்களும் காய்களும் வந்து விளையவே விளையாது. ஒரு தேனி வந்து ஒரு நாளில் 5000 பூக்களுக்கு போகுமா? அதுக்கு எதுவும் அது காசு வாங்காது, சம்பளம் கேட்காது. வருஷத்துக்கு $200 பில்லியன் மதிப்புள்ள வேலையை வந்து இது இலவசமாக பண்ணுது. உலக விவசாயத்தோட முதுகெலும்பே தேனி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு சங்கிலி கூட இந்த தேனீயினத்தை பாதுகாக்கப்படுது. இந்த பழங்களும் காய்களும் இல்லைன்னா இந்த பசு ஆடு மாடுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தீவனம் இல்லாமல் போகும். அப்புறம் வந்து நமக்கு கிடைக்கிற இந்த பால் இறைச்சி இதுவுமே கிடைக்காது. கடைசியாக நமக்கு சாப்பிட வந்து அரிசி, கோதுமை இது மட்டும் தான் மிஞ்சும். அதை மட்டும் சாப்பிட்டா நமக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்தும் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த தேனீக்கள் எப்படி அழிஞ்சு போகும், எப்படி இது அழியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய பெஸ்டிசைட் வந்து பூச்சிக்கொல்லிகள் அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இந்த பூக்கள் மேலே உட்காரும்போது இந்த தேனீக்கள் அதை சாப்பிடுச்சுன்னா அழிந்து போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான காரணம் வந்து மொபைல் டவர் ரேடியேஷன், இதனால் வந்து தேனீக்கள் வந்து அதிகமாக அழிஞ்சு போகுது அப்படின்னு ஆய்வில் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் மட்டும் கடந்த ஒரு 10 வருஷத்தில் 40% தேனீக்கள் வந்து அழிஞ்சு போயிருக்கு. ஸோ தேனீக்கள் அப்படின்றது ஒரு சின்ன பூச்சி கிடையாதுங்க, அது நம்ம உணவோட காவலாளி, இயற்கையோட ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேனீக்களை நம்ம எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த மல்லி, துளசி மாதிரி இந்த மருத்துவ மூலிகை இருக்க செடிங்களை வளர்க்கலாம். பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் வந்து இந்த பூச்சிக்கொல்லிகள் அதெல்லாம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணலாம். செயற்கையான கெமிக்கல் உரங்களை யூஸ் பண்ணுறதை விட இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். தேன் வாங்குறப்போ இந்த லோக்கல் தேனி வளர்ப்பவங்க கிட்ட வந்து இந்த தேனீக்கள்லாம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி முறைகள்லாம் ஃபாலோ பண்ணால் தேனீக்கள் அழிஞ்சு போகாமல் நம்ம மனித இனமும் அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான தகவலோடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல் கிரேஸ்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

பிடரியில் வேர்க்கும் பொழுது எங்கிருந்தோ தற்செயலாக குளிர்ச்சியை வீசிக்கொண்டு சில்லென்று பாய்ந்து வந்த தென்றலைப் போல அவன் தன்னை பெயர் சொல்லி அழைத்த மகிழ்ச்சியில் குழைந்து நிமிர்ந்து பார்த்தாள் பதுமை. ஓவியின் மணிமார்பன் சிரித்துக்கொண்டே அவளை நோக்கிச் சொன்னான், பதுமை, நீங்கள் பெண்கள். இந்த விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் உங்களால் நினைத்து பார்க்க முடியும். அதற்கு அப்பால் நினைக்க முடியாது, அல்லது நினைக்க விரும்ப மாட்டீர்கள். எல்லா பூக்களும் மென்மை என்பது பொதுகுணமாகி நிற்பது போல் பெண்களாகிய நீங்கள் அன்பை மட்டும் மையமாக வைத்துக் கொண்டே யாவற்றையும் சிந்திக்கிறீர்கள். ஒற்றை தூணில் நிற்கிற மண்டபத்துக்கு பலம் குறைவு, தூணுக்கு சுமை அதிகம். எப்படியோ பேச்சை தொடங்கி எப்படியோ வளர்த்து முடிவில் பெண்களெல்லாம் உணர்ச்சியில்லாத குத்துக்கற்கள் என்று முடிக்கிறீர்களே, இது உங்களுக்கு நன்றாயிருக்கிறதா? அவசரப்படாத பதுமை, நான் சொல்ல வந்தது வேறு, நீ புரிந்து கொண்டது வேறு. கோபமோ தாபமோ, ஊடலோ உவகையோ, எல்லா உணர்ச்சிகளையும் அன்பு என்ற

ஒரே அடிப்படையில்தான் அடைக்கிறீர்கள் பெண்களாகிய நீங்கள். எல்லா விளைவுகளுக்கும் ஒரே காரணத்தை தவிர வேறு மாற்றமில்லாத வாழ்வு விரைவில் சலித்து போய்விடும் என்பார்கள். ஆனால் உலகத்து பெண்குலத்துக்கு அந்த அன்பு என்ற ஒரே காரணம் இந்த யுகம் வரை சிறிதும் சலித்ததாக எனக்கு தெரியவில்லை. நேர்மாறாக அந்த ஒரே காரணத்தில் இன்னும் உறுதியாக காலூன்றி கொண்டுதான் நிற்க முயல்கிறீர்கள் நீங்கள். பல விளைவுகளுக்கு காரணமாயிருக்கிற ஒரு காரணம் பல காரணங்களுக்கும் விளைவாயிருப்பது நியாயம்தான். வீரச்சோழிய வளநாடுடையார் மகள் முல்லை இளங்குமரன் தன்னிடம் சொல்லி விடைபெற வேண்டும் என்று எதிர்பார்த்ததற்கும் அவளுடைய அன்புதான் காரணம். அவர் அப்படி சொல்லி விடைபெறாத போது அவளுடைய முகத்தில் நம்பிக்கை அழித்து ஏமாற்றம் பிறந்ததற்கும் அந்த அன்புதான் காரணம். மண்ணுலகத்தில் உயிரை வளர்க்கும் அமுதமில்லை என்றார்கள் விவரம் தெரியாதவர்கள். மண்ணுலகத்தில்தான் மெய்யான அமுதம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இந்த உலகத்தில் அன்புதான் அமுதம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த அமுதத்தை வைத்துக் கொண்டே உயிர் உறவுகளை நீண்ட காலத்துக்கு அழியாமல் வளர்த்து கொண்டு போகலாம் பதுமை. ஆனால் சலிப்பு ஏற்படாத அந்த காரியத்தை பெண்களாகிய நாங்கள்தான் செய்ய முடியும் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா? குணங்கள் எல்லாம் தாய்மையிலிருந்து பிறக்கின்றன என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களோ? உங்கள் கலைக்கு தொடர்புடைய உதாரணத்தையே சொல்கிறேன். நிறங்கள் நிறமில்லாமையிலிருந்து பிறக்கின்றன. ஏழு நிறங்களிலும் அடங்காதது என்ன நிறம்? சூன்ய நிறம் என்று வைத்துக் கொள்ளேன். சூன்ய நிறம் என்று நீங்கள் சொல்கின்ற அந்த நிறமின்மையிலிருந்து எல்லா நிறங்களும் கிளைக்க முடியுமானால் எங்கள் அன்பு என்ற ஒரே காரணத்திலிருந்து எல்லா அன்புகளும் ஏன் விளைய முடியாது? விளைய முடியும் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் பதுமை. என் நிலை வேறு, இளங்குமரனுடைய நிலை வேறு. நான் அன்பை எதிர்பார்க்கிறவன், அன்பு செலுத்துகிறவன். அவர் தம் அன்பை பலர் எதிர்பார்த்து ஏங்குபடி செய்கிறவர், அருளாளர். அன்பு செய்கிறவனுக்கும் அருள் செய்கிறவனுக்கும் வேற்றுமை உண்டு. குணங்களிலே அன்புதான் தாய்குணம். அருட்குணம் அன்பினின்று தோன்றிய குழந்தை. தொடர்புடையவர்கள் மேல் மட்டும் நெகிழ்கிற உறவுதான் அன்பு. தொடர்பு, தொடர்பின்மை எதையும் கருதாது எல்லா உயிர்கள் மேலும் செல்கிற பரந்த இரக்கம்தான் அருள். பரந்த எல்லையில் நின்று பார்க்கின்ற ஒருவரை குறுகிய எல்லைக்குள் கொண்டுவர முயல்வது நல்லதுதானா என்று நினைத்துப்பார். முல்லை இளங்குமரனுடைய அன்பை தன்னுடைய எல்லைக்கு கொண்டு வந்து விட முயல்கிறாள். அதே முயற்சியை சுரமஞ்சரியும் செய்கிறாள். பரந்த அருளாளராக உயர்ந்து விட்டவரை தங்களுடைய அன்பின் குறுகிய எல்லைக்குள் சிறை செய்துவிட முயல்கிற இவர்கள் இருவரில் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்றும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பதுமை. சுரமஞ்சரி என்பது யார்? உங்களுக்கு மணிமாலை பரிசாக அளித்தார்கள் என்று சொல்வீர்களே, அந்த பெண்ணா? அவளேதான். அவளால் தான் இளங்குமரன் என்னும் இந்த அற்புத மனிதரை நான் என்னுடைய வாழ்க்கை வீதியில் சந்திக்க நேர்ந்தது. இந்திர விழா கூட்டத்தில் தூரிகையும் கையுமாக திரிந்து கொண்டிருந்த என்னை கூப்பிட்டு நாளங்காடியில் அவருடைய ஓவியத்தை வரைந்து தர சொல்லி கேட்டது அவள்தான். அவருடைய அழகிய சித்திரத்தை என்னுடைய கைகளால் வரைய தொடங்கியிருந்த நாளிலிருந்தே அவருடைய குணச்சித்திரத்தை என்னுடைய மனம் வரைந்து கொள்ள தொடங்கிவிட்டது. செல்வத்தையும் சுகபோக ஆடம்பரங்களையும் காட்டி அவற்றால் அவரை கவர முடியாது. செல்வத்தின் மதிப்பு மிகுதியானால் அதை புறக்கணிக்கிற மனதின் மதிப்பு அதைவிட அதிகமென்று நினைக்கிறவர் அவர். மதிப்பு நிறைந்த பொருளை கூட மதிக்காமல் நிமிர்ந்து நிற்கிறவருடைய சொந்த மதிப்பை எப்படி அளக்க முடியும் பதுமை? அவருடைய மதிப்பை அளக்க முடியாமல்தான் அந்த பட்டினப்பாக்கத்து பெண் அவருக்கு மனம் தோற்றாள். பிறருடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தான் பெருமிதம் அடைகிறவன் வீரன். அவரோ சுரமஞ்சரி தனக்கு தோற்றுவிட்டாள் என்பதை ஒப்பி அவளுடைய தோல்வியை தம்முடைய வெற்றியாக கூட கொண்டாடாமல் அலட்சியம் செய்கிறார். தன் தோல்வியை, தன் மனத்தின் நெகிழ்ச்சியை அவர் அங்கீகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போது சுரமஞ்சரியின் தவிப்பு. அவரோ நாளங்காடியில் பல பல அறிஞர்களின் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். பிறருடைய அறிவின் தோல்வியை ஒப்புக்கொள்கிறவர் பிறருடைய அன்பின் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்குகிறார் பதுமை. விசித்திரமான உண்மையாயிருக்கிறதே. உண்மை விசித்திரமானதாயில்லை, விசித்திரம்தான் உண்மையாயிருக்கிறது என்று மூன்றாவது குரல் ஒன்று ஒலித்ததை கேட்டவுடன் மணிமார்பனும் அவன் மனைவி பதுமையும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். பாய்மரத்தின் மறுபுறத்திலிருந்து சிரித்தபடியே இளங்குமரன் அவர்களுக்கு முன்னால் தோன்றினான். அவர் அங்கே இல்லை என்று நினைத்து கொண்டு தான் பேசியவற்றையெல்லாம் அவரும் கேட்டிருக்கிறார் என்று தனக்கே புரிந்துவிட்ட அந்த வினாடியில் மணிமார்பனுடைய மனைவி சொல்லிலடங்காத அளவு நாணமும் கூச்சமும் அடைந்தாள். அவளுடைய கண்கள் இளங்குமரனை நேருக்கு நேரெதிரே பார்ப்பதற்கு கூசின. மலையுச்சியை கடந்து மேலே பறந்துவிடலாம் என்று முயன்ற சிட்டுக்குருவி அந்த மலை உச்சியின் உயரம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு போவதைக் கண்டு அமர்ந்தாற்போல் இருந்தது பதுமையின் நிலை.

0: நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்.
1: உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8. நுட்பம் கற்போம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சைபர் த்ரெட்ஸ் குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சைபர் த்ரெட்ஸ். சோ இன்டர்நெட் இல்லாத மனுஷங்களே யாருமே இல்லை, இன்டர்நெட் யூஸ் பண்ணாத நபர்களே யாருமே இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்களும் நம்ம வந்து கற்றுக்குறோம். ஸோ இன்டர்நெட் வந்து நான் தப்புன்னு சொல்லலை. ஸோ இன்டர்நெட் வந்து நம்ம லைஃப்பை ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுச்சு. ஸோ இன்டர்நெட்டில் வந்து நம்மளுக்கு ஷாப்பிங் இருக்குது, பேங்கிங் இருக்குது, ஆஃபீஸ் படிப்பு, எல்லாமான விஷயங்களுமே நமக்கு வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. இப்போ வந்திருக்கிற நியூஸ் சைபர் அட்டாக்ஸ் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம சேஃபாக இருக்கிறது, நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் த்ரெட்ஸ்னா என்னன்றதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, இன்டர்நெட்டில் நம்ம டேட்டா இருக்குது, இன்டர்நெட் ஆன்லைனில் நம்ம டேட்டா இருக்குது, மணி இருக்குது, ப்ரைவசியான விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் திருடி டேமேஜ் பண்ணுற ட்ரிக்ஸ் தான் சைபர் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம மொபைல் ஃபோன் லேப்டாப்லலாம் வைரஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் மெயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் மெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே இருந்துச்சு. இப்போ ஏஐ வந்தனால ஹேக்கர்ஸ் எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. ஏஐ வாய்ஸ் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நான் சொல்லுவாங்க. ஹேக்கர் வந்து என்ன பண்ணுவான், அவனோட ஃப்ரெண்டு இல்லை ரிலேட்டிவோட வாய்ஸை வச்சு ஏஐ காப்பி பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு வந்து லேட்டராக ஒரு கால் வரும், என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்லியாக நான் சொல்கிறேன், மச்சான் நான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து நினச்சிருவோம், நம்ம ஃப்ரெண்டு தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இமீடியட்டாக நம்ம வந்து கேஷ் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஆனால் அந்த வாய்ஸ் வந்து பாருங்கள், ஏஐ தான் மாற்றிருக்கு, ஆனால் உங்கள் ரிலேட்டிவ் பேசுகிற மாதிரி 100% ரியலாகவே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நல்ல சொல்யூஷன் என்னன்னா, யார் பேசுகிறா என்ன பேசுகிறா அப்படின்றது வந்து நீங்கள் கிளியராக கேட்கணும். அர்ஜென்ட் பட்டு நீங்கள் வந்து அந்த காலை வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் கால் பேசுகிறப்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக நீங்கள் பேசணுங்க. கியூஆர் கோட் ஃப்ராட் அப்படின்றது வந்து என்னன்னா, நிறையா இடங்கள்ல வந்து இந்த கியூஆர் கோடு ஃப்ராட் வந்து பண்ணுறாங்க. என்னன்னு பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கிங்கில் கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுறீங்களா, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போ ஹேக்கர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஒரிஜினல் கியூஆர் கோடு வந்து அது மேலே ஒட்டி விட்டுறாங்க. ஒட்டி விட்டு அது வந்து என்ன பண்ணுது, நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடுவோம். பட் ஆனால் அது இல்லை, அது வந்து அந்த ஹேக்கருக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் டைரெக்டாக அந்த ஆப்குள்ளே போய் ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எதாவது ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வருதான்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப நீங்கள் அவேராக இருக்கணும், இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது வந்து நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணுங்க. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, கியூஆர் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் யூஆர்எல்ல செக் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த யூஆர்எல் அந்த லிங்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்க்குள்ளே இருந்து மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ராட்லலாம் நீங்கள் விழுந்துடாதீங்க. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அப்படின்றத நான் சொல்லுவேங்க. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ஸ்கேம் ஆன் வாட்ஸ்அப் டெலிகிராம். நிறைய பேர் சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் 200 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் உனக்கு 500 ரூபாய் தரேன். அதே மாதிரி டெலிகிராமில் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அவேராக இருக்கணுங்க. ஏமாந்து இந்த மாதிரி லிங்க்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி அவங்ககிட்ட சேட் பண்ணி உங்கள் மணியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க, டெய்லி உங்களுக்கு வந்து 2,000 ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கிராப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 500 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்கிற டாஸ்க் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அடுத்த லெவல் என்னன்னா 5,000 ரூபாயை டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. இது உண்மையா அப்படின்றது வந்து நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேண்டாத ட்ரேடிங் ஆப்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேண்டாத மெசேஜஸ் வந்தாலும், ஸ்கேம் மெசேஜஸ் வந்தாலும்

0: நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னென்னு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குது, சிசிடிவிஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜு கூட இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல. ஸோ இந்த மூணு பொருட்களுக்குமே இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ என்னன்னா, ஹேக்கர் வந்து அதை ஹேக் பண்ணி டிவி ஆன் பண்ணுமான்னு கேட்போம். நம்ம வந்து எஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு 5000 ரூபா அனுப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம எஸ்ன்னு சொல்லி நம்ம அதை சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நம்ம எந்த ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் வாங்கினாலுமே உடனே நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிடணும். அதில் டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அட்மின் 123 அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் வந்து அதை வைக்காதீங்க. இமீடியட்டாக நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் இம்மீடியட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. டிஃபால்ட் பாஸ்வேர்ட் வைக்காதீங்க, அது வந்து நல்லதே இல்லை. அது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாகவே இருக்காது. அடுத்தது வந்து நான் ஒரு 3 கோல்டன் ரூல் சொல்கிறேங்க. நீங்கள் பயப்படவே வேணாம், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் அண்ட் திங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜென்ட்டாக உங்கள்கிட்ட யாராச்சும் கால் பண்ணி மணி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி என்ன ஏது, இந்த கால் எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கிளாரிஃபை பண்ணி கொஞ்சம் யோசித்து நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். பிளைண்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன், பாஸ் அண்ட் திங்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் அண்ட் லாக். உங்கள் ஃபோனில் வந்து எல்லா ஆப்ஸுக்குமே ஆப் லாக் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு ஆப் லாக் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆன்டி வைரஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், ஆப் லாக்கை நீங்கள் போடுங்க. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்லெஸ் ட்ரஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஓடிபி ஏதாச்சும் வந்தால் அவேராக இருங்க. சிசிடிவி அந்த ஃபுட்டேஜஸில் நீங்கள் அவேராக இருக்கணும். சிவிவி அப்படின்றது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதையும் நீங்கள் அவேராக இருக்கணும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் யாருக்குமே கொடுக்காதீங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது வந்து, பேங்க்கில் யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணி ஓடிபி கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓடிபி வந்து யார் கேட்டாலும் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சோஷியல் மீடியாஸில் வந்து உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் லொக்கேஷனை ஆன் பண்ணுங்கள், இல்லைனா லொக்கேஷனை கூட நீங்கள் ஆன் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நிறையா சேஃப் அண்ட் செக்யூர்டான விஷயங்கள் இருக்குது. அந்த ஆப்ஸ் வந்து எப்படி நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக யூஸ் பண்ணுறோம், இந்த கைட்லைன்ஸ் படி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, என்னென்னு பாருங்கள். டெக்னாலஜி வந்து நம்ம லைஃப்பை ஈஸியாகிடுச்சு. அந்த டெக்னாலஜியை சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. டெக்னாலஜிஸ் வந்து நல்ல வழியாகவும் இருக்குது, கெட்ட வழியாகவும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெகட்டிவிட்டியாகவே ஃபோக்கஸ் பண்ணி கெட்ட வழியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பயப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அலர்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நான் சொன்ன 3 கோல்டன் ரூல்ஸை நீங்கள் உங்கள் ஃபேமிலி, உங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது வந்து, இன்டர்நெட்டில் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஹேக்கர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஹேக் பண்ணுறதுக்கான வழி இல்லை. ஸோ அடுத்தது வந்து ஒரு ஃபைனலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ். ஸோ இப்போது நான் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னல. ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லும் போது இது வந்து ஒரு செயினாக மாறும். ஸோ அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். பாஸ்வேர்டு வந்து லாக் போட்டு ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க. பாஸ்வேர்டை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2026 வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட்ஸ் வந்து புதுசாக வந்தாலும் நம்ம சொல்யூஷனும் புதுசாக இருக்குது, அப்படி தானங்க. ஸோ எஜுகேஷன், அவேர்னஸ், கேர், இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஜுகேஷன் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஆன்லைனில் நிறைய விஷயங்களும் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஏஐ வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு கற்றும் கொடுக்குது. ஸோ அதை வந்து நம்ம தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், சேஃப் இன்டர்நெட், ஹாப்பி லைஃப். நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை சைபர் த்ரெட்ஸ் குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: கூட்டிஎஃப்எம் 101.8 இது
4: குட் மார்னிங் நில்கிரிஸ்.
5: என்னமா கேள சத்தம் பேசிட்டு இருக்கீங்க மாமா?
3: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த புதிய தகவல். நகம் அப்படின்றது நம்மளுடைய ஒரு தினமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய உறுப்புகளில் வந்து ஒன்று. ஸோ இன்றைக்கு இந்த புதிய தகவல் நிகழ்ச்சியில் நம்ம நகம், நம்ம டாக்டருங்க கூட வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்ம நகத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னா நகம் வந்து எந்த விஷயத்தையும் வந்து பொய் சொல்லாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நகத்தில் வெள்ளைப்புள்ளி வந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது பொதுவாக ஜிங்க் குறைபாடு இல்லைனாக்கா நம்ம நகத்தில் ஏதாவது ஒரு சின்ன அடிப்படத்தால் வரும். நகம் முழுக்க

பிள்ளையா இருந்தா சில பேருக்கு பாத்தீங்கன்னா நகை ஃபுல்லா அப்படியே ஒயிட்டா இருக்கும். ஸோ அப்படி இருந்தா லிவர் கிட்னில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ உடனே வந்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணும். அடுத்தது மஞ்சள் நிற நகம். நகம் வந்து மஞ்சளாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெண்கள் வந்து அதிகமாக நெயில் பாலிஷ் போடுவாங்க. ஸோ அந்த நெயில் பாலிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி வந்து அந்த நெயில பாலிஷ் ரிமூவர்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு வந்து அழிச்சிட்டு அகெயின் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணும் பொழுது நகம் வந்து மஞ்சளாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு அலர்ஜி, ஒரு பூஞ்சியோட இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாக்கா மஞ்சள் கலர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் சர்க்கரை பிரச்சனை இருந்தாலும் நகம் வந்து மஞ்சளாகும். அது மட்டும் இல்லாமல் புகை பிடிக்கிறவங்களுக்கும் நகம் வந்து மஞ்சளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நகம் மஞ்சளாக ரொம்ப நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் பரிசோதிக்கணும். அடுத்தது வந்து கரண்டி மாதிரி குளிர்ந்த நகம். நகத்தில் சில பேருக்கு வந்துட்டு நார்மலாக இருக்கும், கொஞ்ச நாள் திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு குழி மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்தத்தில் இரும்பு சத்து அயன் டிஃபியன்சி அயன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்துட்டு அந்த நகத்தில் வந்து அந்த குழிகள் ஏற்படும். ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம வந்து உடனே டாக்டரை பார்க்கணும். அடுத்தது சில பேருக்கு நகம் வந்து லைட்டாக ஒரு ப்ளூ கலரில் நீல நிறமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் சரியாக போகாததுனால நகம் வந்து அந்த மாதிரி நீலக்கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதயம் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நகம் அப்படி ப்ளூவாக இருக்கும். சில நேரம் வந்து அதிக குளிர் இருந்தாலும் சில பேர் பாடி எப்போவுமே சில்லுன்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கும் அந்த நகம் வந்து நீல நிறமாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம நகம் வந்து நம்ம நார்மல் கலர்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் நம்ம கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். நகம் வந்து சீக்கிரமாக சில பேர் குடஞ்சிரும். அதுக்கு என்ன காரணம், ஸ்ட்ராங்காகவே இருக்காது. சும்மா ஏதாவது ஒரு நம்ம யூஸ் பண்ணுற பொருளுங்க இல்லைனாக்கா ஒரு பெட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பட்டாலே நகம் வந்து மடங்கிரும், உடஞ்சிரும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் பி, கால்சியம், ப்ரோட்டீன் குறைபாடு இருந்தால் நகம் வந்து சீக்கிரமாக உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அதிகமாக தண்ணியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த நகம் வந்து என்ன ஆகிடும், ஊறிடும், அதனால் கூட உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நகம் அப்படின்றது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க, அது நம்ம உடம்புக்கு அனுப்புகிற வந்து ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். நகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, தினமும் வந்துட்டு முட்டை பால் கீரை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் அயன் கிடைக்கும், அதனால் நகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணி வந்து நம்ம நிறைய குடிக்கணும், டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். நகத்தை வந்து நம்ம கடிக்கக்கூடாது, அதனால் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம நகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் உங்களுக்கு அந்த நகத்தில் இருந்துச்சுன்னா, ஒரு சில நாட்கள் இருந்துச்சுன்னா ஓகே, அது எப்போவுமே கண்டினியூஸ் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டரை பார்க்கணும். ஏன்னா நகம் வந்து நம்ம உடம்புல இருக்க நிறைய வியாதிகளுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. சோ இந்த சூப்பரான புதிய தகவலோட நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல் கிரேஸ்.

0: கேட்ட பாடல் தாமரை. பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் சங்கர் மகாதேவன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல். கண்ட நாள் முதல் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது.
1: இது
2: குட் மார்னிங் மில்கிரீஸ்.
3: என்னமா
4: கேளு சத்தம்,
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

கேட்டபாடல் நாமுத்துக்குமார் பாடல் வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் சுசித்ரா மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல் சிங்கம் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில ஒரு கடைசி சிந்தனை. நம் வாழும் வாழ்க்கையானது மிகச்சிறியது. இதில் அன்பை அதிகமாகவும் கோபங்களை குறைவாகவும் மன்னிப்புகளை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிக அழகாகும் அப்படின்ற ஒரு அழகான சிந்தனையோடு குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது அழகிய தீயை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 8:30. நேயர்கள் கேட்க இருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். நிகழ்ச்சியின் முதல் பாடல் போக்கிரி திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது டிரைவ் டைம் பிட்ஸ். ஸோ இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் மண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பிட்டுருப்போம், ஆஃபீஸ் போயிட்டுருப்போம், குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க, வீட்டில் எல்லாரையும் வேலைக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு இன்னும் இவ்வளோ வேலைகள் இருக்கே இன்றைக்கி நாள் முழுவதும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டயர்டாக உட்காந்துட்டுருப்போம். ஸோ இந்த நாள் வந்து உங்களுக்கானது அப்படின்னு நினச்சா இந்த வாரம் முழுவதும் நமக்கானதாக மாற்றலாம். ஸோ ஒவ்வொரு மண்டேவும் நமக்கு கிடைச்ச வந்த ஒரு ரீசெட் பட்டன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இந்த வாரத்தில் இன்னும் 5 நாட்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு கோல் சின்னதாக வச்சுக்கலாம், அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம வேலைக்கு போகணும், இன்றைக்கி நடக்காத ஒரு விஷயம் வந்து நாளைக்கு செய்யணும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை இந்த நாளில் முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம சின்ன சின்ன கோல் செட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். வெளியே மழையாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், டிராஃபிக் இருக்கலாம், இவ்வளோ வேலைகள் இருக்கே அப்படின்ற டென்ஷன் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபயராக இருந்தாக்கா அந்த நாள் வந்து சூப்பராக இருக்கும். வெற்றி வந்து பெரியதாக இருக்கு, ஆனா அதோட ஆரம்பம் வந்து கண்டிப்பா ரொம்ப பெருசா இருந்தா தான் அதுக்கான வெற்றியில நம்ம அடி எடுத்து வைக்க முடியும். சோ யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்மைலோட சூப்பரா இந்த மண்டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த நாள் மட்டும் இல்ல, இந்த வாரம் மட்டும் இல்ல, இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களோட டிரைவ் டைம் பீட்ஸோட அடுத்த பாடலையே கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: கேட்ட பாடல் மதுபாலகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடிய பாடல் மஜா திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. டிரைவ் டைம் பிட்ஸின் நினைவு பாடலாக வருவது சிவாஜி திரைப்படத்தில் இருந்து.
1: Give me two touch time, yeah!

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9 மணி.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் தென்றலோடு கலந்து உங்கள் மனதை வருட வரும் முதல் பாடல் இளமைக்காலங்கள் திரைப்படத்திலிருந்து.

வைரமுத்து பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் ஆனந்தகுமி திரைப்படத்திலிருந்து.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: தந்தியை விட வேகமாக போகக்கூடியது எது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். வதந்தின்னார் இன்னொருத்தர். அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. வதந்தி வேகமாக பரவறதுக்கு என்ன காரணம்? ஒன்றுக்கு ரெண்டாக மிகைப்படுத்தி சொல்கிற மனுஷ சுபாவம் ஒரு காரணம், சொல்கிறத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னார் வள்ளுவர். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது, அறிவு வேலை செய்யணும், அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு தகுதி. ஒரு நாட்டில் ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான், அவங்கிட்ட ஒரு கழுதை இருந்தது, ரொம்ப பிரியமாக வளர்த்தான், அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன், வேறு மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது. அந்த கழுதைக்கு கந்தர்வசேனன் அப்படின்னு பேர் வச்சான். அந்த பேரை சொல்லி தான் அவன் அதை கூப்பிடுறது வழக்கம். அவ்வளவு பிரியமாக வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ரொம்ப சங்கடப்பட்டான், சாப்பிடக்கூட பிடிக்கல. அவனுக்கு முகத்தை வந்து மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். அவனை பார்த்தான், ஏண்டா அப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டான். கந்தர்வசேனை செத்துவிட்டதா சொல்லி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டான் இவன். கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டான் இவன். இவன் இப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டான். துக்கம் அதிகமாகிட்டது. அவன் அழற வேகத்தை பார்த்ததும் சரி, கந்தர்வசேனங்கிறது முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்குது அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சான். உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான், மீசை எடுத்துட்டான், கருப்பு உடை போட்டுக்கிட்டான். கந்தர்வசேனன் இறந்த செய்தி இப்படியே காற்று வாக்கில் பரவ ஆரம்பிச்சிது ஊர் பூரா. ஊரில் உள்ளவங்கள்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் நகரம் பூராவும் துக்கத்தில் ஆழ்ந்து போச்சு. எங்கே பார்த்தாலும் மொட்டத்தில் கருப்பு துணி. அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார். ஜனங்கள்லாம் வருத்தமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி சில பேரை கூப்பிட்டு விசாரித்தார். என்ன விஷயம் அப்படின்னு? கந்தர்வசேனன் செத்துட்டார், அதனால தான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாம்ல. கந்தர்வசேனன்னு சொல்கிறீங்களே, யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம்ல? விசாரிக்கல. மக்கள் துயரத்தில் நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டு ஆரம்பிச்சிட்டார். அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு. அவர் என்ன பண்ணார்? அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார். அன்னைக்கு ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வரார், முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு. ராணி பார்த்தாங்க. என்னங்க இது, என்ன விஷயம், உங்கள் தூக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ராஜா ரொம்ப கவலை.

0: கந்தர்வ சேனன் செத்துட்டாரான், ஜனங்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க. அதனால் நானும் அவங்களோட துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறேன். ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார். அது சரி, கந்தர்வ சேனன் யார், உங்கள் அப்பாவா அண்ணனா, எதுக்காக தலையை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி. அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பித்தார். ஆமாம், அதுவும் சரிதானே, நாம் என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார். அப்புறம் விவரம் கேட்டார், யாருங்க இது கந்தர்வ சேனனுங்கிறது யாருன்னு கேட்டார். அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் ஜனங்களை கூப்பிட்டு விசாரித்தார். ஒவ்வொருத்தராக விசாரிச்சுக்கிட்டே கடைசியாக அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க. கந்தர்வ சேனன் யாருன்னு கேட்டாங்க. என்னோட கழுதன் அவன். ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பித்தா கதை இப்படி தான் போய் முடியும். இந்த காலத்துலலாம் சில பேர் சொல்கிற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும், ரீல் விடுறார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுலேயும் உண்மை இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், சார் 10 பேர் ஒரே குடையில் வந்தோம் சார், ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கள் யார் மேலேயும் படலை சார் அப்படின்னார். 10 பேர் ஒரே குடையில் வந்திருக்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட மேலே படலையாம், பெருமையாக சொன்னார். அது எப்படிங்கன்னு கேட்டோம். அவர் சொல்கிறார், ஏன்னா அப்போ மழையே பெய்யலை சார் அப்படின்னார்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

0: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
1: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
0: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
1: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
0: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
0: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
6: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
7: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
6: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
8: OTFM 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
9: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை

வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். மனதை தொடும் பாடல்களுடன், மறக்க முடியாத நினைவுகளுடன் இது மெலடி பாடல்களை கேட்கும் நேரம். ஓடிஎஃப்எம் 101.8 இது மேஜிக் மெலோடிஸ். தொடரும் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள். காற்றலையில் தவழ்ந்து உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்க தொடரும் பாடல் நான் மகாநல்ல திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள், மேஜிக் மெலோடிஸ்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள் மேஜிக் மெலடிஸ். தொடரும் பாடங்கள் பயணங்கள் முடிவதிலே திரைப்படத்திலிருந்து

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

நேயர்கள், இதுவரை ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில மனதை மயக்கும் தேனிசை மெட்டுக்களோடு மேஜிக் மெலடி சாங்ஸ்ல ரொம்பவே சூப்பரா கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 10 மணி. தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம்.

0: பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல சிக்கி தவிக்கிற இன்றைய மனிதர்களுக்கு ரீசார்ஜ் செய்யற ஒரு கருவி தாங்க பயணமும் சுற்றுலாவும். அன்றாட நிகழ்வுகள்ல கரைந்து போகிற வாழ்க்கையில ஒரு சில தருணங்கள் மட்டும்தான் உயிர் போட என்றென்றைக்குமே நம்ம நினைவுல இருக்கும் இல்லையா. பயணங்கிறது நம்ம அனைவருக்குமே மறக்க முடியாத பல ஞாபகங்களை தரும். ஒவ்வொரு பயணமும் ஏதோ ஒரு தாக்கத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் தேடி நம்ம ஊட்டிக்கு சுற்றுலா வந்திருக்க பயணிங்க கூட தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவங்க பயண அனுபவங்களையும் அவங்களுடைய விருப்ப பாடல்களையும் தர இந்த நிகழ்ச்சி தான் நம்ம ஊட்டி FM 101.8 பயணிகள் விருப்பம். ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: என் பேர் விஜயகுமாரி, பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து வரேன்.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க அங்க?
1: ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன்.
0: எப்படி ஃபேமிலியா டூர் வந்திருக்கீங்களா? எப்படி வந்திருக்கீங்க?
1: ஸ்டூடண்ட்ஸோட ஐவி ட்ரிப் வந்திருக்கோம்.
0: எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: 42 மெம்பர்ஸ் வந்திருக்கோம்.
0: 42 பேரா?
1: ஏ செக்ஷன்ல 42, பி செக்ஷன்ல 44 வந்திருக்கோம்.
0: ஓகே, எப்படி என்ஜாய் பண்ண முடியுதா இல்ல பசங்களே பாத்துட்டு இருக்கீங்களா பத்திரமா
1: இருக்காங்க? இல்ல, பசங்க எல்லாம் அவங்க தனியா போய் என்ஜாய் பண்றாங்க, நாங்க தனியா என்ஜாய் பண்றோம்.
0: ஓகே ஓகே. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்க நீங்க? போறது
1: ஃபர்ஸ்ட் டைமா? ஊட்டி இப்பதான் வரோம் நாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க கம்பெனி போனோம். கம்பெனி போயிட்டு அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், லேக்கு, போட்டிங் ஸ்பாட்டு எல்லாமே போனோம். நல்லா இருந்துச்சு, எல்லாமே எக்ஸைட்மெண்டா இருந்தது. எக்ஸைட்டடா இருந்தது, நல்லா இருந்தது. போட்டோ ஷூட் பண்றதுக்கு எல்லாமே கிளாரிட்டியா இருந்தது, எல்லாமே
0: ஜாலியா இருந்ததா?
1: ஜாலியா இருந்துச்சு. கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க, மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கு.
0: ஓகே, நீங்க குடும்பத்தோட எந்தெந்த இடங்கள்ல சுற்றுலா போயிருக்கீங்க? நீங்க
1: குடும்பத்தோட மூணார் போயிருக்கோம்.
0: அப்படியா?
1: மூணார் போயிருக்கோம், கொச்சின் போயிருக்கோம்.
0: சரி சரி சரி. ஒரு வீட்டுல ஒரு டூர் பிளான் பண்றீங்கன்னு
1: வைங்க,
0: வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேரையும் இந்தந்த இடத்துக்கு போலன்னு ஒரு சீட்ல எழுதி போட சொல்றாருன்னு வைங்க. நீங்க எந்த இடத்த எழுதி போடுவீங்க?
1: வயல்வெளி, வெயில் அது மாதிரிதான் இருக்கும் எங்க ஏரியா ஃபுல்லா. இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு, கிளைமேட் வந்து கூலிங்கா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. அந்த
0: மாதிரி
1: பண்ணலாம்.
0: எத்தனை நாள் இருக்க போறீங்க இங்க?
1: இன்னைக்குதான் லாஸ்ட், இன்னைக்கு நைட் கிளம்புறோம். 2 days ட்ரிப்.
0: சரி, எத்தனை நாள் வேணும்னு நினைக்கிறீங்க ஊட்டி சுத்தி பாக்குறதுக்கு?
1: 10 நாள் போதும்
0: நினைக்கிறேன். 10 நாள் சுத்தி பாக்கணுமா? ரொம்ப பிடிச்சிருக்கா ஊட்டி அப்ப உங்களுக்கு?
1: நல்லா இருக்குங்க.
0: ஓகே, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்னா என்ன பாடல் தொடர்ந்து கேப்பீங்க? எப்போது கேக்குற பாடல் எது?
1: மரியான் படத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன அந்த பாடல்
0: பிடிக்கும். அந்த பாடல்
1: அது பிடிக்கும் அப்ப இல்ல இருந்து?
0: அப்படியா? எப்போது கேக்கும்?
1: எப்பயுமே எப்பயுமே யூடியூப்ல பாட்டுன்னு போட்டா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு தான் போடுவேன்.
0: சரி, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார்.

0: ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. அடுத்த சுற்றுலா பயணி நம்ம கூட பேச தயாரா இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேசலுங்க சார்.
1: செந்தில்குமார்.
0: ஓகே, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நாங்க பெரம்பலூர் இருந்து வந்திருக்கோம் சார்.
0: அப்படியா, நீங்க தான் பசங்க எல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே, நிறைய இடத்துக்கு வருஷம் வருஷம் போவீங்க இல்லையா, உங்க மனசுக்கு பிடிச்ச இடம் எது சொல்லுவீங்க பசங்களை டூர் கூப்பிட்டு போனதுல?
1: ஊட்டியே சொல்லுவாங்க சார்.
0: அப்படியா, ஏன் ரொம்ப பிடிக்குது ஊட்டி உங்களுக்கு? கிளைமேட் விட்டுருங்க, கிளைமேட் எல்லாருக்குமே பிடிக்கும், அதை தவிர்த்து என்ன பிடிக்குது ஊட்டியில உங்களுக்கு?
1: பட் இது நம்ம ஏரியா இல்ல, மெயின் போக்கஸ் எப்போதுமே நம்ம ஏரியாவில கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு. நம்ம இங்க சுற்றுலாத்தலத்தை நம்ம வந்தோம்னா அது கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகும்.

0: சூப்பர், பசங்க நல்லா என்ஜாய் பண்றாங்களா?
1: சார்.
0: ஓகே, எந்தெந்த இடம் கூட்டி போனீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு பைக்ரா ஃபால்ஸ்,
0: ஓகே,
1: அந்த பைன் ஃபாரஸ்ட்.
0: ஓகே, நெக்ஸ்ட் எங்க போறதா இருக்கீங்க?
1: போட் ஹவுஸ் போறோம் சார்.
0: ஒரு நாள் ட்ரிப்பா ரெண்டு நாள் ஆயிடுச்சு?
1: ரெண்டு நாள் சார்.
0: அப்படியா, பசங்க எப்படி ரொம்ப ஜாலியும் பண்ணுவாங்க, நீங்க ரொம்ப கண்ட்ரோலும் பண்ணும், நீங்களும் என்ஜாய் பண்ணும், எப்படி மேனேஜ் பண்றீங்க இதெல்லாம்?
1: இல்ல, அந்த அளவுக்கு எங்க பசங்க எங்களுக்கு அந்த ட்ரபிள் கொடுக்கறது
0: சொல்ல கொடுக்கறது இல்ல,
1: ஜாலியாவே போயிட்டு.
0: சரி சரி சரிங்க. பசங்க நண்பர்களோட சுற்றுலா போறது தனி அனுபவம் இல்லையா பசங்களுக்கு? எப்படி என்ஜாய் பண்றீங்க பசங்க எல்லாம்?
1: சூப்பராகவே என்ஜாய் பண்றாங்க, நல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம்.
0: அப்படியே இன்னும் எத்தனை நாள் இருக்க போறீங்க ஊட்டி?
1: இல்லை, ஈவினிங்கே கிளம்பு.
0: அப்படியே ரெண்டு நாள் போதுமா ஊட்டி சுத்தி பாக்குறதுக்கு? ஓகே, காலேஜ் பாக்கணும் இல்லையா? ஓகே, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் என்ன சொல்லுங்க, விருப்பப்படல் கொடுக்கலாம் இன்னைக்கு.
1: முன்னாள் கூத்துல இருந்து அடியே இல்லை.
0: ஓகே, ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு?
1: மெலோடிஸான ஒரு
0: அப்படியா, மெலோடி ரசிகர் அப்ப நீங்க. ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ,
1: நன்றி.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்முடன் இனியும் அடுத்த சுற்றுலா பயணி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: நான் ரேவதி, பெரம்பலூர்ல இருந்து வரேன் சார்.
0: ஓகே.
1: ஆமா சார்.
0: என்ன டிகிரி படிக்கிறீங்க நீங்க?
1: பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ்ல.
0: ஓகே. ஸ்கூல் எங்க முடிச்சீங்க?
1: நான் அரியலூர்ல முடிச்சேன், நிர்மலா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: அப்படியே ஸ்கூல் டைம்ல எங்க டூர் போனீங்களா?
1: இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: அப்படியே இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஓகே. ஃபேமிலியோட எங்கெங்கலாம் சுற்றுலா போயிருக்கீங்க நீங்க?
1: டெம்பிள் மாதிரி தான் சார், வேற எங்கேயும் போனது இல்ல.
0: அப்படியா? இது உங்க ஃபேமிலியோட போனதுல உங்க மனசுக்கு பிடிச்ச இடம்னா எது சொல்வீங்க?
1: வீட்ல இருக்குறத தான் சார், பெருசா வெளியில எங்கேயும் போனது இல்ல.
0: ஓகே.
1: டெம்பிள் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படினா மட்டும் தான் எல்லாம் ஒண்ணா இருக்கு.
0: ஓகே. அது முதல் அனுபவம் அப்போ இது. ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? வாழ்க்கையில மறக்கவே முடியாதுல ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது. ஓகே. ஒரு அஞ்சு பேர் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு தமிழ்நாட்டுல நீங்க எங்க வேணா டூர் போலாம்னு சொல்லிறாங்கன்னு வைங்க, எங்க கூட்டிட்டு போவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ?
1: கண்டிப்பா இந்த மாதிரி கூலிங்கா இல்லாத பிளேஸ்ல தான் சார்.
0: ஏ முடியலையா? குளிர் தாங்க முடியலையா?
1: ஃபர்ஸ்ட் டைம் போறனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல.
0: சரி சரி சரிங்க.
1: அந்த ஃபர்ஸ்ட் டேவே த்ரோட்லாம் வந்துட்டேன்.
0: ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வரனால அப்படி இருக்கு. ஓகே. ஊட்டில என்ன இடம் எல்லாம் பாத்தீங்க இது வரைக்கும்?
1: பொட்டானிக்கல் கார்டன் போனோம் சார்.
0: அப்புறம்
1: நயாகரா ஃபால்ஸ், இண்டஸ்ட்ரியல் விசிட் ஃபர்ஸ்ட் போகணும்.
0: ஓகே. நல்லா இருந்ததா? நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? ஓகே. அந்த அனுபவம் புதுசு தான் இல்லையா? ஓகே. நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல் கொடுக்கலாம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இல்லன்னு ஒரு காதல இருந்து முன்பே வாய் நன்றி.
0: ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு?
1: இல்ல சார், சூர்யா எனக்கு பிடிக்கும்.
0: அதனால ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி நம்ம கூட இருக்காங்க, நம்ம அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: அப்ரா.
0: அப்ரா, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: வாலிகண்டபுரம்.
0: அப்படியா, என்ன பண்றீங்க நீங்க?
1: காலேஜ் செகண்ட் இயர்.
0: அப்படியா, என்ன டிகிரி படிக்கிறீங்க?
1: சிஎஸ்சி.
0: அப்படியா, ரொம்ப பிடிக்குமா அது? ஃபுல் ஃபார்ம் என்ன அதுக்கு?
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்.
0: ஓகே, அடுத்து படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அடுத்து?
1: ஜாப்.
0: அப்படியா, எந்த ஜாப் போகணும்னு ஆசை உங்களுக்கு?
1: ஐடி.
0: அப்படியா, இது நீங்க விருப்பப்பட்டு இருந்தாலும் இல்ல ஃபேமிலில சொல்லிருக்கீங்களா? ஓகே. ஓ, ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் வந்திருக்கீங்க அப்போ? இது முதல் தடவையா?
1: ஆ, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் ட்ரிப்
0: தான். அப்படியா, ஸ்கூல் டைம்ல எங்கெங்கெல்லாம் போனீங்க
1: டூர்க்கு? ஸ்கூல்ல ஊட்டி, பாண்டிச்சேரி.
0: ஓகே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்போ ஊட்டிக்கு?
1: 2 இயர்ஸ் பேக்.
0: அப்படியே, ஏதா வித்தியாசம் பாக்குறீங்களா இப்போ?
1: அமௌண்ட் எல்லாம் அதிகம்.
0: அப்படியா, ஓகே. என்ன இடம் எல்லாம் பாத்தீங்க இன்னைக்கு?
1: பயக்ரா ஃபால்ஸ்.
0: ஓகே.
1: அப்புறம் இங்க வந்திருக்கோம்.
0: லேக் போனீங்களா?
1: லேக் இன் மீதாமோ.
0: அப்படியா, வேற எந்த இடம் எல்லாம் போக போறீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு லேக் போவோம்னு சொல்லிருக்காங்க.
0: அப்படியா, ஒரு நாள் தானா அப்ப டூர்?
1: 2 டேஸ் நேத்து இன்னைக்கு.
0: என்ன
1: பாட்டு
0: பாடிட்டு
1: ரோமியோ?
0: விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு.

மீண்டும் ஒரு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி 2750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய 3 டன் எடையுள்ள திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுகப்பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாதில் இம்மாதம் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:02.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 ராக்கெட்டை தயாரித்த மாநிலம் எது? சரியான பதில், தெலுங்கானா மாநிலம். நாட்டின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இதன் மூலம் தனியார் நிறுவனம் உருவாக்கிய ராக்கெட்டுகளை விண்வெளி சுற்றுப்பாதையில் செலுத்தும் திறன் பெற்ற உலகின் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நம் நாட்டில் ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் உருவாக்கம், ராக்கெட் ஏவுதலை உள்ளடக்கிய விண்வெளி துறையில் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் மட்டுமே ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்காவில் விண்வெளி துறையில் தனியார் நிறுவனங்களும் ஈடுபட்டு வருகின்றன. நம் நாட்டிலும் விண்வெளி துறையில் தனியார் நிறுவனங்கள் ஈடுபட மத்திய அரசு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. இதன் வாயிலாக தற்போது 75,000 கோடி ரூபாயாக உள்ள இந்திய விண்வெளித்துறை சந்தை மதிப்பை 2040 900,000 கோடி ரூபாயாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசின் இன்ஸ்பேஸ் நிறுவனம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் விண்வெளி துறையில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரோட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் விக்ரம் 1 என்ற ராக்கெட்டை உருவாக்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவன் விண்வெளி மையத்தில் முதல் ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. விக்ரம் 1 ராக்கெட்டின் சிறப்பம்சங்கள், 7 அடுக்குமாடி உயரம் கொண்ட விக்ரம் 1 ராக்கெட் முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டது. நாட்டின் முதல் முழுமையான கார்பன் கூட்டுப்பொருள் கட்டமைப்பு கொண்டு உருவாக்கப்பட்டது. ராக்கெட்டின் இறுதி பகுதியை கட்டுப்படுத்த 3 பரிமாண முறையில் அச்சிடப்பட்ட திரவ எரிபொருள் என்ஜின் பயன்படுத்தப்பட்டது. அதிகபட்சம் 350 கிலோ எடை கொண்ட கருவிகளை விண்வெளிக்கு சுமந்து செல்லும் திறன் பெற்றது. இன்றைய கேள்வி, 23வது காமன்வெல்த் போட்டியில் இந்தியா பெற்ற மொத்த பதக்கங்கள் எவ்வளவு? கேள்வி மீண்டும் ஒருமுறை, 23வது காமன்வெல்த் போட்டியில் இந்தியா பெற்ற மொத்த பதக்கங்கள் எவ்வளவு? இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும்.

0: முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேரம் 11:06. நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966671 மற்றும் 8300191018 மற்றும் 9342901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் தலைப்பு மீண்டும் ஒருமுறை, பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். ஸோ பொது இடங்களில் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றத குறித்து, என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத குறித்து நேர்களை கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பொது இடங்களில் நல்லொழுக்கத்தோடு நடப்பது வந்து நம்மளுடைய சமுதாய கடமையை குறிக்குதுங்க. குப்பைங்களை குப்பைத்தொட்டியில் போடணும், மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் அமைதியாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல லைன் ஃபாலோ பண்ணி போகணுமோ அங்கெல்லாம் போகணும், மேலும் பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யறது வந்து நம்ம பொது சொத்துக்களை பாதுகாக்கும் முறை அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறைகளாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, இது குறித்தெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம்.

எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய தலைப்பு, பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி தாங்க பொது இடமும் நம்ம வீடு மாதிரி தான். மாற்றம் வந்து நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம மாறினாதான் இந்த ஊரும் மாறும். இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து நாளைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிகழ்ச்சியில முதல் நேரம் ஒருத்தர் வந்திருக்காங்க, யாரு இங்கிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வருக வணக்கம். எண்ணங்களின் வண்ணங்கள் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா? ஹலோ, யார் இங்க இருந்து பேசுறீங்க? தலைப்பு கேட்டீங்களா? ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, அழைத்தமைக்கு நன்றி. ஸோ நே ரொம்ப அருமையாக குப்பைகளை வந்துட்டு கண்ட இடத்துல போடக்கூடாது. வீட்டில் எப்படி நம்ம போடுறோமோ அதே மாதிரி பொது இடங்களில் குப்பைகளை வந்து போடாமல் எங்கே அந்த டஸ்ட்பின் வச்சுருக்காங்களோ அங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப அருமையாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க, அழைத்தமைக்கு நன்றி. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக நேர்கள் எல்லாரும் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பெண்ணை பயன்படுத்தி 2 9 6 6 7 8 1 என்ற

0: நிற்கும் 8300019 1018 9344901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், நான் பரிமலா தேவி, செல்மேடுல இருந்து பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க மேடம்.
0: சொல்லுங்க உங்க கருத்து.
1: என்னுடைய தாழ்மையான கருத்து, கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் நீட்டான ட்ரெஸ்ஸுங்களை போட்டுட்டு போகணும். அதாவது நம்ம மற்ற இடத்துங்களுக்கு என்ன வேணா நம்மளுடைய விருப்பமான உடைகள் அணிந்து கொள்ளலாம். ஆனா கோயிலுக்குன்னு வரப்ப கொஞ்சம் சாரி கட்ட தெரியாதவங்க, தாவணி போட தெரியாதவங்க கூட சுடிதார ஒரு நீட்டா போட்டுட்டு போகலாம்.
0: நாகரிகமா உடை அணிந்து வரணும் இல்லீங்களா?
1: ஆமா, நாகரிகமா அணிந்து வரணும்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. பொது இடங்கள், கோயில்கள், அந்த மாதிரி ஒரு புனிதமான இடங்களுக்கு போகும் பொழுது நம்ம நாகரிகமா உடை அணிந்து வரணும், மத்தவங்க முகம் சுளிக்காத அளவுக்கு நம்ம நடந்துகிட்டா அதுவே போதும் அப்படின்னு ரொம்ப அருமையா உங்க கருத்துக்களை சொன்னீங்க. அழைத்தமைக்கு நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு பிறகு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் லோட்டியா FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பெண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019101 மற்றும் 9342901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம், கோவையிலிருந்து ராஜேஷ்.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம். அதாவது நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல புது இடங்கள்ல வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய நாகரிகத்துல முக்கியம் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு பயணங்கள் போறோம் இல்லையா, பயணங்கள் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், உணவுகளை எடுத்துட்டு போறோம், சாப்பாடு எடுத்துட்டு போவோம், பேப்பர்ல எடுத்துட்டு போவோம், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, பலர் அப்படியே வீசிட்டு போயிடுறாங்க. அந்த டஸ்ட், அந்த
0: குப்பைகளை
2: பாக்கெட் பண்ண இல்லையா, அந்த குப்பைகள் எல்லாம் அப்படியே வீசிடுறோம் ரோட்ல. வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு தொட்டியில நம்மளே கொண்டு போன பேக்ல வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தொட்டி இருக்கிற இடமோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல பாத்து போடாம அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. நமக்கு என்ன மனக்கவலைங்கிற மாதிரி. இது வந்து இதெல்லாம் நீங்க வேற ஒரு இடங்கள்ல செய்யும் போது ஃபைன் போடுவாங்க. நம்ம வந்து என்ன பண்றோம், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, நீங்க ஒரு போன் பேசுறோம், திடீர்னு ஒரு மொபைல் போன் பேசுறவங்க பாத்தீங்கன்னா பொது இடத்துல வந்து நின்னுட்டு கத்தி பேசுவாங்க. அவங்களுக்கு அது அது அது அவங்களுக்கு பாதிப்பாகவும் அமையும். இன்னொன்னு கேக்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும். எத்தனையோ பேஷண்ட் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. இன்னொன்னு, இவங்களோட வீட்டு விஷயங்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நோட் பண்ணுவாங்க இல்லீங்களா. நம்ம என்ன பேசுறோம், எது பேசுறோங்கிறது கூட தெரியாம பேசுறது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கையில இருக்கிற போன்ல மெமரி கார்டுல பாட்டு வச்சுட்டு போவாங்க. பாட்டு கேக்குறது நல்லதுதான், ஆனால் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு பேஷண்டா இருக்கலாம், இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு நோயாளியா இருக்கலாம். அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து அதை இயர்போன் போட்டு பாட்டு கேட்கலாம், அந்த மாதிரி செய்யணுமே தவிர அது என்ன பொறுத்த வரைக்கும் அதுல கொஞ்சம் நாகரிகத்தை கடைபிடிக்கலாம் மேடம். தூய்மைங்கிறது ரொம்ப முக்கியம் மேடம் வாழ்க்கைக்கு. இன்னைக்கு நம்ம தூக்கி போட்டு போயிடுவோம், ஆனா அதை எடுத்து போடுறவங்களோட நிலையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்ல.
0: கண்டிப்பா
2: அப்படிங்கறதா என்னோட கருத்து மேடம்.
0: ஓகே, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. அழைத்தமைக்க நன்றி.
2: தேங்க்யூ.
0: சார், ரொம்பவே சூப்பரா வந்து நேயர் சொன்னாரு, வந்து குப்பைகளை வந்துட்டு கரெக்டான இடத்துல போடணும்னு. நம்ம கையிலேயே வச்சிருந்தாலும் நமக்கு பக்கத்துல முன்னாடி இருக்கவங்க தூக்கி போட்டா, ஓ அவங்க போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், தூக்கி போடுவோம். நம்மளை பார்த்து என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த மாற்றம் அப்படின்றது, அவங்க அதை தூக்கி போட்டாலும் நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இருந்து தான் மாற்றம் ஆரம்பிக்கும். இன்றைய சின்ன மாற்றம் தான் நாளைக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பா அது வந்து அதே மாதிரி வந்து மொபைல் போன்ல சத்தமா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அது வந்து கண்டிப்பா வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சில பேர் வந்து சாங்ஸ் அப்படித்தான் சவுண்டா போட்டு கேட்டிருப்பாங்க. பக்கத்துல இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் இல்ல ஒரு பேஷண்டா இருந்தாலும் இல்ல மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் இருக்க கூடாது. உங்களுக்கு தேவைன்னா ஹெட்செட்ல போட்டு நீங்க தனியா கேட்டுக்கோங்க, மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சத்தமா போடுங்க. சில பேர் அதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சாலே வந்துட்டு இந்த பொது இடங்கள்ல நம்ம நாகரிகமா நடந்துக்கிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரமா இருக்கலாம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: கோவை மாவட்டம் சின்னவாசிலிருந்து சி செல்வராஜ் மஞ்சளா பேச. நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகே, தலைப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்கள்.
3: அதான் மேடம், முதல்ல சொன்ன மாதிரி இந்த பஸ் பேருந்துல போகும்போது தொலைபேசி பேசுறாங்கல்ல மேடம், அதே மாதிரி தடை பண்ற மாதிரி சட்டம் கொண்டு வரணும் மேடம்.
0: சட்டமே கொண்டு வந்துடணும்ங்களா
3: மேடம்? முந்தான தப்பிச்சாங்க மேடம். ஒரு லேடி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சிலிருந்து திருப்பூர் வரைக்கும் பேசிக்கிட்டே போனாங்க மேடம்.
0: நீங்க கேட்டுக்கிட்டே போனீங்களா?
3: ஆமா, அதாவது முன்னாடி சீட்டு தான் மேடம், அதுல கூட ஒரு லேடி உட்காந்து அவங்க சத்தம் போட்டு வெகு பிரச்சனை ஆகி போச்சு மேடம். அப்புறம் பஸ் நிறுத்தி டிரைவரா வந்து சத்தம் போட்டாரு மேடம், என்னமா பேசுறீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசணும், எப்படிமா பக்கத்து பேசுறதுல எப்படிமா உட்காந்து இருக்கிறது, பக்கத்து பேசுறது தலைவலியும் வந்துருச்சு மேடம். என்னத்தான் பேசுவாங்களே தெரியலீங்க மேடம், காதுதான் காதுதான் எதுக்காகமே தெரியல. அது அதுக்கு ஒரு சட்டம் வரணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போறாங்கல்ல மேடம், இந்த ஆடைகள் கொஞ்சம் ஒரு அதாவது நாகரிகமான ஆடைகள் உடுத்திட்டா பரவாயில்லைங்க மேடம். அதாவது ரொம்பமே பாத்தீங்கன்னா அது நாகரிகம் பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் போடுறது பாத்தீங்கன்னா ஐயோ ஏன் ஜொலிக்கிறீங்க மேடம். இதெல்லாம் லேடிஸே வந்து பேசணும், இதெல்லாம் நாங்க பேசினா தப்பா போயிடு. அதனால இந்த கோயிலுக்கு போறவங்க பெண்கள் போற கொஞ்சம் நாகரீகமா பெண்கள் பெண்களாக போனா பரவாயில்லைங்க மேடம், நாகரீகமா உடைய அணிந்து போனது ரொம்ப பெஸ்ட்டுங்க மேடம். அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேருந்துல சொன்ன பாரு, அதாவது பேருந்து நிக்க பஸ்ஸுக்கு நிக்கும் போது அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கிறது நல்லது, பேசுறது இல்லலாம். அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது இந்த சிஎஸ்ஐ செய்தியில சேர்ந்து போற பாட்டில மாயமா கிடக்குது மேடம், எங்க ஊர்ல அப்படித்தான் இருக்குதுங்க மேடம்.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி. நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கு கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பெண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019108 9342901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சாந்தா பேசுறேங்க மேம்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேம். நீங்க நல்ல நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. தலைப்பு கேட்டிருப்பீங்க?
1: பொது இடத்துல வந்து நம்ம வீடு நம்ம எப்படி தூய்மையா வைக்கிறோம் மேம், அதே மாதிரி பொது இடமும் நம்ம தூய்மையா வைக்க வேண்டும் மேம். நம்ம போற இடத்துல இந்த குப்பைங்களை வீசி அங்க எங்க போட்டு விட்டுட்டு நமக்கு என்ன ஏதாவது போகக்கூடாது மேம். அதுவும் வீடும் நம்ம எப்படி தூய்மையா வைக்கணும், அது மாதிரி பொது இடத்தை நம்ம சுத்தமா வைக்கணும் மேம். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, நமக்கு முன்னால இருக்கவங்க கொஞ்சம் ரொம்ப முடியாமல கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும் மேம். ஏன்னா நம்ம நிக்க முடியறவங்க நிக்கலாம், உட்கார ரொம்ப முடியாதவங்களுக்கு இருந்தா நம்ம முன்னால நின்னா கொஞ்சம் அவங்களுக்கு விட்டு கொடுக்கலாங்க மேம்.
0: சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க.
1: ஆமாங்க மேம். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரிங்க மேம், நம்ம நாகரீக உடைகளை அணிஞ்சிட்டு தான் மேம் போகணும். இந்த மாதிரி சில்வர் கமிஸ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ இப்ப வந்திருக்கு இல்லைங்களா மேம், அதெல்லாம் இந்த கோயிலுக்குன்னு போகும்போது அதுக்குன்னு இருக்கிற ஒரு சீருடை புடவையோ ஒரு பாவாடை தவணையோ அந்த மாதிரி கட்டிட்டு அழகா போலாம் மேம். ஒரு இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க போகும்போது மேம் வண்டிங்களை கொண்டு போகும்போது சீக்கிரமா இந்த பிள்ளைங்க போறது கூட கவனிக்காம ஓட்டிட்டு போறாங்க மேம். ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு மெதுவா போலாம். இந்த ஸ்கூட்டி எல்லாம் போகும் மேம், முன்னால போறவங்க வயசாக எல்லாம் கை குடிச்சிட்டு போகும் மேம், நம்ம தாண்டி அவங்க அந்த ஸ்பீட்ல போறாங்க மேம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய காரியங்கள் மேம்.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையான.
1: ஓகே, பஸ்ல போகும்போது மேம் நம்ம உட்காரதுக்கு இடம் இருந்தா வயசானவங்களை இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போலாங்க மேம், அவங்க உட்கார சொல்லி நம்ம எந்திரிச்சு நிக்கலாங்க மேம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நல்ல நல்ல காரியங்கள் எவ்வளவோ இருக்கணும், அது மாதிரி நம்ம செஞ்சுட்டு போயிடணும்.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. ஸோ ரொம்ப அருமையான பாயிண்ட் எல்லாம் சொன்னாங்க அவங்க. இந்த மாதிரி நம்ம பொது இடங்கள்ல இந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் பொழுது வயதானவங்க நமக்கு பின்னாடி முடியாமல் இருந்தால் நம்மளால முடியும், வெயிட் பண்ண முடியும், நம்ம நல்லா இருக்கோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி இந்த ரோட்ல வழி தெரியாமல் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். கையை பிடிச்சி ரோடு கிராஸ் பண்ணி விடலாம். இந்த குழந்தைங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம வண்டியை கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணி இந்த ஸ்கூல் மார்னிங் போகிற டைம்ல ஈவினிங் ஸ்கூல் விடுற டைம்லலாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். யாராவது விபத்தில் கீழே விழுந்துட்டா அவங்களுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி வார்த்தைகள் நம்ம யாராவது தெரியாமல் இடிச்சிட்டா ஒரு சாரி சொல்லலாம், இல்லைன்னா ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா தேங்க்யூ சொல்லலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் மீ கேட்கலாம். இதெல்லாம் கூட வந்து ஒரு நாகரிகமான விஷயங்கள் தான். அதே மாதிரி இந்த வரிசை அப்படின்றது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, இல்லை ஒரு லைன் நின்னாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படியே முன்னாடி போய் நிற்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அர்ஜென்ட்டாக எல்லாருக்குமே தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஆரம்பித்தா தான் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, எல்லாமே வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: திருப்பத்தூர் பிரேமகுளம் சிவகுமார்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு மேடம். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். தலைப்பு கேட்டீங்களா
2: மேடம்? நீங்க தலைப்பு பொது இடங்களில் கடைபிடிக்க வேண்டியது தானே?
0: ஆமா.
2: ஓகே ஓகே மேடம். இப்ப நம்ம ஊருக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுவோம் பஸ் ட்ரெயின் வர்றதுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மேடம் கேக்குதுங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வெயிட் பண்ணும்போது ஒரு ஹாஃப் அன் அவர் அப்ப என்ன பண்ணுவோம், ஹோட்டல்ல கடையில சாப்பாடு வாங்குவோம், ஜூஸ் வாங்குவோம், அந்த பாட்டில் குப்பையெல்லாம் அங்கே போட்டுருவோம். அந்த மாதிரி யாரும் போடக்கூடாது, குப்பை தொட்டில் தான் போடணும், சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கணும். ரோட்ல வந்து போகும்போது போன் பார்த்துட்டே மத்த மக்கள்கிட்ட எல்லாம் எடுக்கிறா போறாங்க. கொஞ்சம் நிவாரணமா நம்ம நடந்து போலாம் போகும்போது. அதுக்கப்புறம் பஸ்ல போகும்போது ஊருக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு சில பஸ்ல எல்லாம் கூட்டமா இருக்கும், சில பஸ் ஃப்ரீயா இருக்கும். அந்த கூட்டமா இருக்கும்போது ஒரு சில குழந்தைங்களை எல்லாம் கூட்டு வருவாங்க, அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, சின்ன குழந்தை ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கும். அவங்களெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம நிக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல அதுக்கப்புறம் எல்லார இடத்துல அன்பாகவும் அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும் மேடம். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எந்த ஒரு தொந்தரவும் யாருக்கும் கொடுக்கூடாது, நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்.
0: ஓகே, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. அழைத்தமைக்கு நன்றி.
2: ஓகே, நன்றி. நன்றி மேடம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, பொது இடங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய இந்த நாகரிகம் என்னென்ன அப்படின்றது குறித்து நேயர்கள் ரொம்ப சூப்பராக உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க நடுவே ஒரு கல் கிடக்கும், நம்ம தாண்டி போவோமே தவிர அதை எடுத்து ஓரத்துல வைக்கணும்ன்ற எண்ணம் வராது. சோ குழந்தைங்க வருவாங்க, வயதானங்க வருவாங்க, இந்த மாதிரி சிறிய சிறிய செயல்கள் கூட வந்து நம்ம பொது இடத்துல ஃபாலோ பண்ற நாகரிகம் தான். இது குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். உங்கள் ஊட்டி FM 101.8 தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்கள் இங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பெண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019 1318 9349 1018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த பொது இடங்களை கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம் அப்படின்றது மற்றவங்களை மதிக்கிற விஷயத்துலையும் இருக்குங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க உட்காந்துட்ருப்பாங்க, சவுண்டாக பாட்டு கேட்போம். அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கவங்க அதுக்கு சங்கடமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்ன மனநிலையோட உட்காந்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம தனிமையில் இருக்கும் போது தனியாக யாரோட ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் இருக்க முடியாது, அதை நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலும் நம்ம அவங்கள்ட்ட போய் சொல்லணும், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம் வந்து இந்த பஸ்ஸு சீட்டு இந்த பொது இடங்கள்லாம் வந்துட்டு பேனாக வச்சு எழுதுவாங்க, இல்ல வீட்டோட கீ கையில இருக்கும் அதை வச்சு அப்படியே கிறுக்குவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கூர்மையான ஒரு பொருள் கையில இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த சீட்ல கிடிக்கிறது, அந்த மாதிரி சைடுகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ இந்த பொது சொத்துக்களை வந்து நம்ம சேதப்படுத்தக்கூடாது, அது ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், அதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி எழுதுறது ஒரு தப்பான விஷயம், அந்த செவரை நீட்டா பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல போய் ஏதாவது எழுதுவோம், சும்மா நம்ம சும்மா இருக்க முடியாம செய்வோம், இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல டிராபிக் விதிகளை வந்து மதிக்க கத்துக்கணும். சில பேர் வந்து சிக்னலில் யாரும் போலீஸ் இல்லைனாக்கா என்ன பண்ணுவாங்க, யாரும் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க, பட் சிக்னலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, அதை வந்து கிராஸ் பண்ணி போவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது, டிராஃபிக் விதிகளை மதிக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த வாகனங்களோட வேகத்தை வந்து குறைக்கணும். காலைல ஸ்கூலுக்கு போகிற டைமு, ஈவினிங் ஸ்கூல் விடுற டைமு, பின்ன ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போகும்போது மட்டும் இல்லாமல் எல்லா நேரமும் நம்ம வந்துட்டு வேகம் குறைவாக போனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல வழிகாட்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வண்டிங்கெல்லாம் பார்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், லைனாக பார்க் பண்ணியிருப்பாங்க, நம்ம அர்ஜென்ட்டில் வந்துட்டு அவங்கள எடுக்க முடியாமல் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக நம்ம வண்டியை வந்து கிராஸாக பார்க் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அப்போ ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்கேயாவது போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க நம்ம வர வரைக்கும் அதே இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ அர்ஜென்ட் அப்படின்னா வண்டியை வந்து சைட் லாக் பண்ணாமல் கொஞ்சம் வச்சுட்டு போகலாம். அப்படி இல்லைனா மற்ற வாகனங்கள் எடுக்கிறதுக்கு வசதியாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு ஓரமாக பார்க் பண்ணலாம். எல்லாருக்குமே அர்ஜென்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு

0: நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பா பொது இடங்கள்ல வந்து நம்ம நாகரிகமா நடந்துக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக, வணக்கம். இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் தலைப்பு, பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் கும்பகோணத்திலிருந்து ஆர் முருகேசன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. தலைப்பு கேட்டீங்களா?
1: பொது இடங்களில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியவை. கண்டிப்பா மேடம், நம்ம இருக்கும்போது நம்மளை பார்த்து மத்தவங்க முகம் சுழிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது மேடம்.
0: ஓகே,
1: மெயினா இது மேடம். ரெண்டாவது வந்து மேடம், இந்த பஸ்க்கு நிக்கிறவங்க கார் எடுத்துட்டு வர்றாங்களா, அப்படியே ஒரு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, கடத்தல இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே அவங்க சாப்பிட்டுருந்தது அப்படியே கீழே போட்டு அப்படியே போயிடறாங்க மேடம் கடத்தல. ரெண்டாவது வந்து இந்த புகைப்பிடிக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, பத்து பேர் நிற்பாங்க அந்த இடத்துல புகைப்பிடிப்பாங்க, அது நாகரிகமா? அது
0: இல்லையே.
1: பொது இடத்துல வந்து மத்தவங்க நம்ம முகம் சுழிக்காம இருக்கிறத நாகரிகம் என்னோட கருத்து மேடம்.
0: ஓகே, ரொம்ப அருமையா சூப்பரா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம். ஸோ லாஸ்ட் காலர் சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இந்த பொது இடங்களில் புகைப்பிடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு பெரும் குற்றமாக இருந்தாலுமே கூட நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி அதை செய்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம போய் கூட அவங்கக்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணாது எங்கே டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நீலகிரி மாவட்டம் இடக்கடை ரங்கநாத மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம், அருமையா இருக்கு. நிகழ்ச்சியில கேட்ட மெட்ரோ ராகம் நல்லா இருந்துச்சு மேடம்.
0: ஓகேங்க, நன்றி. தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேங்க மேடம்.
0: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
2: என்னுடைய கருத்து மேடம், இந்த பைக் போன் பேசிக்கிட்டு பைக் ஓட்டிட்டு வராங்க மேடம். நம்ம நம்பரா ஓரத்துல போயிட்டு இருந்தாலும் அந்த ஓரத்துக்கு தான் அப்படியே அங்க வராங்க மேடம், அது கொஞ்சம் இது பண்ணுவோம்.
0: ஓகே, நம்ம வாரமா போனாலும் நம்ம வண்டியில கரெக்டா போனாலும் இந்த ஆப்போசிட்ல வரவங்கள பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கும் இல்லீங்களா?
2: அந்த பைக் பார்த்ததே பயந்து நமக்கு பயமா இருக்கு மேடம், அந்த மாதிரி வேகமா வராங்க. அப்புறம் பொது இடங்கள்ல இந்த எச்சில் சுப்பதால கொஞ்சம் இது பண்ணுங்க மேடம். பெட்ரோல் பார்க்க போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும்.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா சூப்பரான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றி மேடம்.
0: ஸோ லாஸ்ட் காலர் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த வாகனங்களில் போகிறவங்க ஃபோன் பேசிக்கிட்டே போவாங்க, அது வந்து நம்ம கரெக்டாக வண்டியில் போனாலும் சரி நம்ம ரோட்டில் ஓரமாக போயிட்டு இருந்தாலும் அவங்கள பயந்துட்டு நம்ம அவங்களுக்காக பயந்து நம்ம வண்டி ஓட்ட வேண்டியது இருக்கும், நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ முதியவர்கள்லாம் இல்லை சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த பொது நாகரிகத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு முன்னுதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: சூப்பர். ஓகே, நீங்க என்ன கருத்துக்களோட வந்திருக்கீங்க?
1: மேம், பொது இடங்கள் அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் செல்போன் அப்படிங்கறத ரொம்ப சத்தமா பேசுறாங்க மேம். அதே மாதிரி சத்தமா பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேக்குறாங்க மேம். பொது வாகனங்கள்ல குறிப்பிட்டு ட்ரெயின், பஸ் டிராவல் பண்றது, அது எல்லாருக்குமே ரொம்ப இடையூறா இருக்கு மேம். அதனால நம்ம போகும் பொழுது கால் வந்ததுன்னா மெதுவா ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு முக்கியமான காலா இருந்தாம தான் அட்டன் பண்ணோம் மேம். கொயம் கொயம் கொயம் கொயம் கொயம்னு காலங்கள ஆரம்பிச்சாங்கன்னா டிராவல் முழுக்க பேசிட்டு வருவாங்க சிலர். அத வந்து தவிர்த்துக்கிடணும் மேம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது பாட்டு அப்படிங்கறத ரீல்ஸ் பாக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் மேம். அப்படி வேணும்னா அவங்க கிட்ட ஹெட்செட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அதை தவிர்த்துக்கிறது அப்படிங்கறது நல்லது, அது ஒண்ணு. ரெண்டாவது மேம், ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அங்க போறமே அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அவசியம் மேம். கியூ சிஸ்டம், நீங்க அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க. நிறைய பேர் இந்த கியூ வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எனக்கு ரொம்ப அவசரமா இருக்கு, நான் போனோம் அப்படின்ட்டு கியூவை பிரேக் பண்ணி அவங்க வாட்டுக்கு உள்ள போயிடுவாங்க. அது எவ்வளவு இடையூறு, எல்லாருக்குமே அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கத்தான் மேம் செய்யறது, அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறைவாக இந்த

0: கொடுத்து கொஞ்சம் வாய்ஸ் அப்படிங்கறது கம்மியா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய்ஸ் அப்படிங்கறது இருக்கவே இருக்காது மேம். இது எல்லாமே ஃபாலோ பண்ண சூப்பரா இருக்கும் மேம்.
1: சூப்பரா, ரொம்ப அருமையான நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அளித்தமைக்கு நன்றி.
0: நன்றி மேம், வணக்கம்.
1: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்ல கூட நேயர் ஒருவர் வந்துட்டு ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பொது இடங்களில் அலைபேசியில் பேசும்பொழுது நம்ம மெதுவாக பேசணும், சத்தமாக பேசினா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். நம்மளுடைய பேசும் விஷயங்களால் அவங்களுடைய கவனம் வந்து சிதற ஆரம்பிக்கும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அடுத்த நேயர்
2: வணக்கம். மேடம்
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பழைய போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அசோக்குமார் பேசுறேன் மேடம்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்கள் அனைவரும் சுகமா இருக்கீங்களா மேடம்?
1: எல்லாரும் நலமா சுகமா இருக்கோம். தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேங்க மேடம்.
1: ஓகே
2: மேடம், இடங்கள்ல வந்து புகைப்பிடித்தல் மிகவும் அவாய்ட் பண்ணும் மேடம். அது அது குடுத்துட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அது அனுப்பியமே அப்படியே ரோட்ல போட்டு போவாங்க. வெறும் கால நடக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் இது கஷ்டமா இருக்கும், நீச்சி கால் புண்ணாகும். மேலும் இந்த வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு சிலர் அந்த தோலெல்லாம் அப்படியே ரோட்லயே போட்டு போயிடுவாங்க. அது மேல திடீர்னு யாராவது கால் வைத்து கால் வலிச்சு விழுந்து அது ஒரு விரதம் ஏற்படும். மேலும் இந்த ஏதாவது தேவையற்ற பொருட்கள் ரோட்ல இருந்தா நம்ம அதை ஒதுக்கி விட்டு செல்லலாம், அதுவும் நல்லது மேடம். அப்புறம் இப்ப இந்த பொது இடங்கள்ல வந்து இப்ப தகாத வார்த்தைகள் எல்லாம் குறிப்பிலரெல்லாம் யோசிப்பாங்க, அதை ரொம்ப இதா பேசுவாங்க மட்டும்தரமா. மற்றவங்களை முகம் சுளிக்கும் அளவுக்கு ரொம்ப இதா இருக்குமா, அதையெல்லாம் தவிர்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய அவசியம் மேடம்.
1: ஓகேங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. பொது இடங்களை வந்து நாவடக்கம் கண்டிப்பா தேவையில்லை. நம்ம எப்படி மற்ற இடங்களை வீட்டுல பேசுறோமோ அதே மாதிரி எல்லாருமே பேசுவோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
2: நன்றிங்க மேடம்,
1: அருமையான விஷயங்களை சொன்னீங்க. அளித்தமைக்கு நன்றி.

0: நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இவ்வளவு நேரமா நிகழ்ச்சியில எல்லா நேர்களுமே கால் பண்ணி ரொம்பவே சூப்பரான அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. பொது இடங்களில் எப்படி நாகரிகமா நடந்துக்கணும் அப்படின்ட்டு நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு நேயர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்தேன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பாலன் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இணைப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி.
0: எங்களுக்கு மகிழ்ச்சி. தலைப்பு கேட்டீங்களா?
1: சுருக்கமாவே சொல்லணும், ரெண்டே வார்த்தையில சொல்லணுங்களாமா. எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது அது நம்மளுடைய உள் மனம், அதாவது மனசாட்சி, இது தப்பு நீ செய்யாதேன்னு சொல்லி சொல்லும். அதை நம்ம கேட்டு மனசாட்சி படி உள் மனம் சொல்றபடி நடந்தாலே எல்லாம் சரியா இருக்கும். அது என்னுடைய சுருக்கமான ஒரு வார்த்தைங்கம்மா.
0: இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டாதான் பொது பொது இடத்துல நடந்துக்கிற பத்தி சொல்றீங்க. நான் அதுக்காக தான் சொல்றேன். எந்த ஒரு காரியம் செய்யும் போதோ நடக்கும் போதோ ஒரு செய்யும்போது உள் மனசு நீ செய்யற தப்பு செய்யாத சரியா நடன்னு சொல்லி உள் மனசு சொல்லும். அதை கேட்டு நம்ம நடந்தாலே சரியா நடக்கலாம். உள் மனசுக்கு மரியாதை இருக்கணும். அந்த வார்த்தையை கேட்டு நடந்தாலே எல்லாமே சரியா நடக்கலாம். எந்த தவறும் செய்ய இடம் இருக்காது.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இவ்வளவு நேரமா பொது இடங்களில் கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம் குறித்து நேர்கள் ரொம்ப சூப்பரா வந்து கருத்துக்களை பதிவிட்டீங்க. ஸோ பொது இடங்கள் அப்படின்றது, பொது இடம் அப்படின்றது நம்மளுடைய வீடு அப்படின்னு நினைச்சாலே நம்ம அது சுத்தமா வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து பொது இடங்கள்ல சுத்தம் அண்ட் சுகாதாரத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். குப்பைகளை கண்ட இடத்துல போடக்கூடாது, கண்ட இடத்துல எச்சில் துப்பக்கூடாது. அதுக்கப்புறம் கண்ட எந்த இடமா இருந்தாலும் குப்பைகளை வந்து தூக்கிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது சத்தம் குறைவா இந்த பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் ஹாஸ்பிட்டல், லைப்ரரி, இந்த இடத்துல வந்து சத்தமாக பேசக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஃபோனில் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி மற்றவங்க டிஸ்டர்பாக செய்யக்கூடாது. ஃபோன் பேசுகிறப்போ மெதுவாக பேசணும். அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது, நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணால் மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். பொது இடங்களில் நம்ம இந்த மாதிரி ஒரு எங்கேயாவது டிக்கெட் எடுக்க போகிற

இல்ல பேங்க் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து வரிசையை கடைபிடிக்கணும். ஏன்னா அவசரம் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவான ஒண்ணு. சோ வந்து நம்ம முன்னாடி போய் இது பண்ணாம முடியாதவங்க, நமக்கு பின்னாடி வயதானவர்கள் இல்ல கர்ப்பிணிகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு இடம் கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்களை வந்து மதிக்க கத்துக்கணும். அடுத்தவங்க மேல இந்த தள்ளுறது, கால் பட்டா கண்டுக்காம போறது, ஒரு சின்ன வார்த்தை தான், ஒரு சாரி சொல்லலாம், இல்லைனா ஒரு தேங்க்யூ சொல்லலாம், இல்லைனா ஒரு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன நாகரிகங்கள். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டுமே பத்தாது, இளைஞர்களுக்கும் நம்ம வீட்டில் வளர்ந்தவர இந்த குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கலாம். பொது சொத்துக்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும். கண்ட இடத்துல இந்த டிராயிங் பண்றது, எழுதுறது, அப்புறம் இந்த பொருட்களை வச்சு கிடிக்கிறது, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீலகிரிஸ் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயாக மாறிட்டு வருது. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணாதான் நம்மகிட்ட இருந்து தான் மாற்றம் ஆரம்பிக்கும். சில இடங்களில் இந்த கோவில், அப்புறம் சர்ச்சு, மசூதி போன்ற ஹாஸ்பிட்டல் போன்ற இடங்களில் வந்துட்டு நம்ம புனிதத்தை வந்து காப்பாற்றணும். நாகரிகமான உடை அணிஞ்சிட்டு போகணும். அந்த இடத்துல போய் செல்ஃபோனில் சத்தமாக பேசிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல உள்ளெல்லாம் போகும்போதே நம்ம வந்து ஃபோன்லலாம் சைலண்ட் மோடில் போட்டுடணும். மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை கூட ஒரு முக்கியமான நாகரிகம் அப்படின்னே சொல்லலாம். வழி தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது வந்துச்சு நமக்கு என்ன ஆச்சு நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பாட்டு நினச்சிருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அழகான செடி, ஒரு பூ வளர்ந்துருந்துச்சுன்னா மொதல் வேலை நம்ம போய் அந்த பூவை பறிப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடியும் மொத்தமாக சேர்த்து அப்படியே வேரோட பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு தவறான செயல். அந்த மாதிரி செய்யக்கூடாது. சுற்றுச்சூழலை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பொது இடங்களில் நம்ம வந்து நாகரிகமாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

கேட்ட பாடலுடன் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். லைன் கிடைக்காத நேயர்கள் கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலை மூடியம் 101.8 நேரம் 12. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிக்கும்.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் ஹோம்பேக்ஸ் மற்றும் ஆர்ட் ஒர்க்ஸ் செய்யும் ஸ்னேகா ரெமல்யா அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை இடம்பெறும் சொல் கனவு நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 4:00 எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 வெட்டதகமிழ் படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீ சசிதரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 இசைப்பேருரை கனகதாரா ஸ்தோத்திர வைபவம். ஈரோடு எஸ் பாலாஜி அவர்களின் இசைப்பேருரை. எம் விஜய் அவர்களின் வயலின் நெய்வேலிக்கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்பும் கேட்டீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் 12:05 இருக்கும் அங்கலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணலாம். 8300019101 நம்பருக்கும் புது காலர்ஸ் அட்டன் பண்ணி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒருவர் வாழும் ஆலயம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கங்கம்மா.
1: சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க?
0: அதாவது பாசிப்பருப்பு பணியாரம். பாசிப்பருப்பை முக்கால் வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு வெள்ளத்தை வந்து தண்ணியில நினைச்சு கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு, ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும், அதை வடிகட்டிட்டு அதை ஒரு கெட்டு பாவு மாதிரி காய்ச்சணும். காய்ச்சிட்டு தேங்காயை வறுத்து, தேங்காய் வறுக்கணும், வறுத்து அந்த பாவுல கொட்டிட்டு இந்த பாசிப்பருப்பையும் கொட்டி சின்ன சின்ன உரண்டையா கெட்டியா இருக்கணும் பாவு, அப்பதான் கைக்கு பிடிக்க வரும். பிடிச்சு சின்ன சின்ன உரண்டையா, ஏலக்காய் சுக்கு, ஏலக்காய் போடணும், சுக்கு கொஞ்சம் போடணும், அது கெட்டி கெட்டி உரண்டையா உருட்டிட்டு, அப்புறம் பச்சரிசி மாவு இருக்குங்களா, பச்சரிசி ஆட்டிட்டு அதுல கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னால கொஞ்சம் கெட்டி தேங்காய் பால், தண்ணி இல்லாம, ஏன்னா பஜ்ஜி பதத்துக்கு வரணும், அது தேங்காய் பாலை ஊத்தி கலக்கி வச்சிருந்து கொஞ்சமா உப்பு, ஒரு சிட்டிக்கு உப்பு, உப்பு சும்மா ஒரு இனிப்பு தெரியறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டு அந்த மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டு போண்டா போட்டு முக்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி முக்கி பணியாறு, சும்மா பணியாறு எண்ணெயில ஓடணுங்கிற அவசியம் இல்ல, பணியாறு செட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல எண்ணெய் தடவி இந்த இதை போட்டுறணும். அப்படியே போட்டோம்னா அப்படியே மேல வந்து வெயிட் ஆகும், உள்ள வந்து மஞ்சள் கலராகவும் பாக்குறதுக்கே லட்டு மாதிரி நல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கு சரியான டேஸ்டா
1: இருக்கும்.
0: சுழியம்ங்கிறது எண்ணெயில போட்டு எடுக்கணும், இது வந்து இது பணியார் சட்டிலே போட்டு எடுத்துடலாம்.
1: அப்படியா?
0: பாசிப்பருப்பு பணியாரம்.
1: சரி, ஓகே, நல்ல டிப்ஸ் சொல்லிருக்கீங்க.
0: அப்புறம் வந்துங்க, ஒரு காய்கறியே ஒண்ணுமே இல்லை வீட்டுல இன்னைக்கு, தேங்காய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, நம்ம புளிக்குழம்பு எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சு அந்த தேங்காயை நம்ம நல்லா வதக்கிட்டு தாளிக்கும் போது நல்லா வதக்கிட்டு வெந்தயம் போட்டு புளிக்குழம்புக்கு எப்படி தாளிக்கிறோம் அந்த மாதிரி தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு எல்லாம் தாளிச்சுட்டு இந்த தேங்காயம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இந்த புளிக்குழம்பு மாதிரி வச்சுக்கோங்க. தேங்காய் குழம்பு, தேங்காய் கடிச்சு சாப்பிட டேஸ்டா இருக்கும், குழம்புக்கும் அந்த தேங்காய்க்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: அப்படியா? அதோட இந்த இது நீங்க புளிக்குழம்புனா எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, சின்ன வெங்காயம் கூட அதுல போடலாம், இல்லைன்னா அந்த மணத்தக்காளின்னு சொல்றாங்களே, வாயு தொந்தரவுக்கு கூட நல்லது அப்படின்றாங்க,
0: நீரிழிவு
1: நோய்க்கு, நீரிழிவு நோய்க்கு இன்னும் நல்லது.
0: வாய்ப்பு நல்லா போயிடும்.
1: ஆமா, நிச்சயமா, நல்ல நல்ல டிப்ஸ் சொல்லிருந்தீங்கம்மா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, நீங்களும் இது போன்ற நல்ல கருத்துக்களை, அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு, உங்களுடைய தொழில் ரீதியான அனுபவங்கள், இல்லை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், அதனால் நீங்கள் சவால் மேற்கொண்ட, அதில் எப்படி நீங்கள் திறம்பட செயல்பட்டீங்க, உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள், வெற்றிகள், இதெல்லாமே இதில் ஷேர் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 9344909003038, 9342909003038, 8300319018, லேண்ட்லைன் நம்பர் 2966781, 0423 இணைப்பினை சேர்த்து நீங்கள் பேசலாம். 8300191038 நம்பருக்கும் புது காலர்ஸாக இருந்தால் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல்

நேரில் அடுத்த தொலைபேசி இணைப்பு கட்ட அடிச்சு, அதனால் இப்போது ஒரு டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டை சுத்தம் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு பெரிய வேலை தான். ஆனால் வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருந்தால் நமக்கு ஒரு மன நிறைவு எப்போதும் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது மனசுக்குள்ளே, ஒரு மனசு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளுடைய வீட்டோட சுற்றுப்புறமும் அமைப்பும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது சின்ன வீடோ பெரிய வீடோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. எப்படி அதை சீக்கிரமாக அழகாக வச்சுக்கலான்றத ஒரு சில டிப்ஸில் பார்க்கலாம். முதலில் நாம் வாரத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு அந்த வாரம் வாரம் செய்யக்கூடிய வேலைகளை தனியாக ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய வேலைகள், அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து எதையெல்லாம் அப்பப்போ முடிக்க முடியுமோ அதை அப்பப்போ முடித்து வைக்கிறது சிறப்பு. நமக்கு ஒரு வேலை பளு இருக்காது. அடுத்தது, அன்றன்று நாளைக்கு செய்யக்கூடிய வேலைகளை திட்டம் போட்டு செயல்படுவதன் மூலம் வீட்டில் லகுவாக வேலை செய்ய முடியும். வீட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நம்மளுடைய வீட்டின் சூழ்நிலை. அப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் வைத்திருந்தால் நமக்கு ஈஸியாக சமைப்பதற்கோ மற்ற விஷயங்களுக்கோ பயன்படும் அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸை அழகாக வைத்து விட்டோம் என்று சொன்னால், நமக்கு அவசர நிலையில் நம்ம கிளம்பும் போதோ, அவசர நிலையில் நம்ம வேறு ஏதாவது தயாராகும் போதோ நமக்கு ஒரு பெரிய டென்ஷன் இருக்காது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை நாம் திட்டமிட்டு செயல்பட்டோம் என்றால் மனதும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும், நமக்கு வேறு எந்த டென்ஷனும் இருக்காது, வேலையும் எளிதில் முடியும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

உடல் சோர்வு நீங்குவதற்கு நாம் நிறைய தண்ணீர் பருக வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த தண்ணீரை முறையாக குடிப்பதுதான் மிக மிக அவசியம். உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக நாம் நீரை அருந்தினால் நமக்கு ஜீரண சக்தி எளிதில் கிடைக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறாங்க. அதனால் தண்ணீரை வந்து சாப்பிடும்போது நிறைய குடிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்கலாம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 10 நிமிடங்கள் கழித்து நிறையா குடிக்கலாம். அப்போது அந்த உணவு செரிமானத்திற்கு அந்த தண்ணீர் ஏற்றதாக இருக்கும். தண்ணி நிறைய குடிச்சிட்டே சாப்பிட்றவங்களுக்கு வந்து சரியான உணவு முறையை எடுத்துக்கொள்ளவும் முடியாது, சாப்பிட்றதும் அவங்களுக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். அதனால் தண்ணி குடிக்கிற பழக்கம் சிறந்தது. அதை முறையாக மருத்துவ ஆலோசனையின்படி அல்லது நம்மளுடைய உடல்நிலைக்கு தகுந்தாற்போல தண்ணீர் பருகி வரும் பொழுது நமக்கு ஜீரண சக்தி, உடல் எடை சமன்பாடு மற்றும் உடல் உஷ்ணம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட முடியும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மணிக்குயில் படத்திலிருந்து.

நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பொதுவாகவே புத்தகம் படிக்கிற பழக்கம் அது வந்து நம்மளுடைய எண்ணங்களை சீரமைக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த வழி. நல்ல புத்தகங்கள், தரமான புத்தகங்கள், சிந்தனை ஆர்வத்தை தூண்டக்கூடிய கற்பனை வளமிக்க புத்தகங்களை படிக்கும் பொழுது, குறிப்பாக சிநேகிதிகள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அந்த புத்தகங்கள் உருவாக்கி கொடுக்கறது. அந்த புத்தகங்களே இன்னைக்கு முதல் கூட ஒருத்தர் சொன்னாங்க, லைப்ரரியிலலாம் நிறைய புத்தகங்கள் உண்டு, இன்னைக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு குறைஞ்சி போச்சு, காரணம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால. அதுலேயே கூட இன்னைக்கு எத்தனையோ நல்ல புத்தகங்களுடைய பதிப்பெல்லாம் நமக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூட கிடைக்குது, அதிலிருந்து கூட ஓப்பன் பண்ணி நம்ம படிக்கலாம். படிக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை ஆர்வத்தை வளர்த்து கொள்ள முடியும். இந்த டிப்ஸோட நிகழ்ச்சி நிறைவு பாடல் சின்ன பசங்க நாங்கள் படத்திலிருந்து.

0: நேர்களை கேட்ட அந்த பாடலோடு சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டுவசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வேத்துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடியபோது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000த்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்புத்துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின்போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலக தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: கர் கர் நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை

0: பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015 523 இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025 891 அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891 அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13 கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹூ உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமரத் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி மூவர்ண தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜன் எலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 1,55,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தை

இந்த திட்டம். இந்த திட்டத்திற்காக சுமார் 64,180 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் 3. 1. நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிதல் மற்றும் சிகிச்சையளித்தல். மற்றொன்று ஆய்வகங்கள் மற்றும் கண்காணிப்பு. 3. எதிர்கால நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி. இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் முக்கிய அம்சங்கள் சுகாதாரம் மற்றும் நலமயங்கள். கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் ஆரம்ப சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களுக்கு இலவச பரிசோதனைகள் மற்றும் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்கிறது. மற்றொன்று ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகங்கள். நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே கூரையின் கீழ் பல்வேறு நோய் பரிசோதனைகளை செய்யக்கூடிய நவீன ஆய்வகங்களை அமைப்பது. மற்றொன்று அவசர சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள். 100,000+ அதிகமான மக்கள் தொகை கொண்ட அனைத்து மாவட்டங்களிலும் பிரத்யேக அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் நிறுவப்பட்டு வருகின்றன. மற்றொன்று தேசிய அளவிலான ஆராய்ச்சி மையங்கள். ஒரே ஆரோக்கியம் கொள்கையின் கீழ் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த நோய்களை கண்டறிய புதிய தேசிய நிறுவனங்கள் மற்றும் ஆய்வகங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த திட்டம் செயல்படுவதால் சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? கிராமப்புற மக்களுக்கு சமமான மருத்துவ வசதி. உயர்தர சிகிச்சைக்காக கிராம மக்கள் இனி பெரிய நகரங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியதில்லை. மற்றொன்று விரைவான நோய் கண்டறிதல். அனைத்து பரிசோதனைகளும் சொந்த மாவட்டத்திலேயே கிடைப்பதால் கால விரயமும் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் குறைகின்றன. மற்றொன்று அவசர காலத்தில் உயிர்காக்கும் சிகிச்சை. விபத்துகள் மற்றும் தீவிர நோய் ஏற்படும் போது மாவட்ட அளவிலேயே அவசர சிகிச்சை கிடைப்பதால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் என்பது வெறும் ஒரு அரசு திட்டம் மட்டுமல்ல, அது 140 கோடி இந்தியர்களின் ஆரோக்கியத்திற்கு அளிக்கப்படும் உத்தரவாதம். இந்த திட்டம் நமது நாட்டின் சுகாதார அமைப்பை அடிமட்டத்திலிருந்து வலுப்படுத்தி வரும் காலங்களில் எத்தகைய நோய் தொற்றுகள் வந்தாலும் எதிர்கொள்ளும் வகையில் இந்தியாவை தயார்படுத்துகிறது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தரமான மற்றும் மலிவான மருத்துவம் கிடைப்பதே ஒரு நவீன சமூகத்தின் அடையாளம். அந்த இலக்கை நோக்கி நம் நாட்டை விரைவாக அழைத்துச் செல்லும் ஒரு கலங்கரை விளக்கமாக ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் விளங்குகிறது. இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 1:10 நிமிடம். வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஹம்பி இசானே, ஹிந்தி மொழி பாடல்.

கேட்ட பாடலோட வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிறைவு பெறுகிறது. நேர்களை நேர்களின் இனிவருக்கு நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் ஹோம்பேக்ஸ் மற்றும் ஆர்ட் ஒர்க்ஸ் தொழில் செய்யும் ஸ்னேகரமல்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவை

0: தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடியபோது பலத்த அமளியின் ஊடே நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாதத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிமவள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின்போது பேசிய சில உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 709.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
0: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்கள்

0: பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழாக்கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி, நீர் மேலாண்மை, அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 ஆண்டு சோழர்களின் தலைநகராக இது இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5311 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுவர்மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 1:55 திரைகாணம் மந்திர புன்னகை படத்திலிருந்து பாடல்.

0: backed by strong community participation is an inspiring example of protecting the country's wildlife and preserving the species for generations to come. Prime Minister Narendra Modi met the medalists of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi yesterday. During the interaction, the medal winners shared their experiences from the Games with the Prime Minister. Mr. Modi emphasized that prestige is not gained merely by cutting ribbons, but by playing with the spirit of a young student or an aspiring athlete.
1: आपके इस अचीवमेंट को सिर्फ आपका अचीवमेंट मानता हूं ऐसा नहीं है ये आपका विजय आने वाली पीढ़ियों के लिए बहुत बड़ी प्रेरणा बन जाता है अगर आप लोग खेलो इंडिया की प्रतिष्ठा बढ़ाते हैं और प्रतिष्ठा सिर्फ वहां जाकर के रिबन काटने से नहीं होगी आप वैसे ही खेलेंगे जैसे एक छोटा खिलाड़ी खेलता है ये बहुत बड़ा कॉन्ट्रीब्यूशन करेगा क्योंकि अभी तो हमें बहुत आगे जाना है
0: The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh for the day. In Himachal Pradesh, intermittent rain has been continuing across most parts of the state this morning. More than 100 roads have been disrupted in several parts of the state due to landslides triggered by heavy rainfall. A report.
2: The monsoon has once again become active in Himachal Pradesh with intermittent light rain being reported from several areas including the state capital Shimla. According to the Meteorological Center Shimla, an orange alert for heavy rainfall has been issued for four districts of the state today, Kangra, Sirmaur, Mandi and Kullu. In view of the weather warning, people have been advised to exercise caution and stay away from rivers and streams. Meanwhile, landslides caused by heavy rainfall have disrupted traffic on more than 100 roads across the state. As many as 255 electricity transformers and around 20 drinking water supply schemes have also been affected. Ritesh Kapoor, Akashwani News, Shimla.
0: In Odisha, IMD has forecast formation of a fresh low-pressure area over the northwest Bay of Bengal around the 13th of this month. A cyclonic circulation is likely to form around tomorrow, bringing another spell of rainfall to the state. And now before we end the bulletin, the headlines once again. Parliamentary Affairs Minister Kiran Rijiju appeals to opposition to allow Home Minister Amit Shah to make his statement and respond to issues raised by members without any disruption. Four bills, including Tribunals Reforms Bill 2026, introduced in Lok Sabha. Bill aims to improve transparency and efficiency in functioning of tribunals. Protesting students begin their march towards Jharkhand Assembly over alleged irregularities in recruitment examinations. Har Ghar Tiranga movement gains momentum as Tiranga rally is organized across the nation. Over 10 lakh people evacuated as Typhoon Dolphin batters parts of eastern China. World Lion Day being celebrated today, Prime Minister Narendra Modi says India scripted successful conservation journey from 523 lions to 891 in last 10 years. And with that, we end the midday news.
3: Namaskar, Akash. നേരം 2:15.
4: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலைக்காடுகள். அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி காட்டு நாயக்க இன மக்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி காட்டு நாயக்க இன மக்களின் பாடல்கள் இதோ ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: நேரம் 2:30 மேடம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் ஹோம் பேக்ஸ் மற்றும் ஆர்ட் ஒர்க் செய்யும் ஸ்னேகா ரமல்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஸ்னேகா ரமல்யா.
0: நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க?
1: நான் வந்து ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஹோம் பேக்கிங்,
1: குக்கீஸ், கேக், பீட்சா, ஐஸ்கிரீம், ஈவன் ஐஸ்கிரீம்ஸ்.
0: ஐஸ்கிரீம்ஸ் கூட பண்றீங்களா?
1: ஐஸ்கிரீம் கூட பண்ணலாம்.
0: இது தவிர வேற என்னலாம் ஆர்ட் ஒர்க் ஏதாவது பண்றீங்களா?
1: ஆர்ட் ஒர்க்னா நான் பென்சில் ஆர்ட் பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் வந்து கலர் பென்சில் ஆர்ட்.
0: ஓ, பெயிண்டிங் பண்ணுவீங்க?
1: அது அப்படியே வரைஞ்சிடலாம்.
0: பெயிண்டிங் கூட பண்ணுவீங்க?
1: பெயிண்டிங் பண்ணுவேங்க.
0: சரி, இப்ப ஒவ்வொன்னா பாக்கலாம். ஸ்னேகா, உங்களுக்கு இந்த பேக்கரி தொழில எப்படி ஒரு ஈடுபாடு வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: சின்ன வயசுல இருந்தே பேக்கிங் பண்றது ரொம்ப ஆசைங்க. எங்க வீட்டுல நான் வந்து அவன் வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருப்பேன். அது வந்து காலேஜ் டைம்லதான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்ப பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுத்தப்பதே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்க மூலியமா ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க.
0: அப்ப யாருக்கிட்ட இந்த பேக்கிங் இதை கத்துக்கிட்டீங்க ஸ்னேகா?
1: பேக்கிங் செல்ஃப் டாட்டிங். எங்க அம்மாயி பண்ணுவாங்க, எங்க அம்மாவோட அம்மா. அவங்க வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. எங்க மம்மியும் கேக்கிங் தான் பண்றாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆகி அதுல வந்துருக்கோம். நான் நிறைய வந்துட்டு ஷோஸ் எல்லாம் பார்ப்பேன் டிவில, இந்த மாஸ்டர் ஷெஃப், அப்புறம் அந்த டிஎன்சி ஷோஸ், இதெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கேக் செய்யணும், இந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வரும். அதையும் தாண்டி ஒரு டைம் வந்து வெட்டிங் கேக் செஞ்சப்போ அங்க அது கட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ண பின்னாடி எல்லாம் யார் செஞ்சது யார் செஞ்சதுன்னு கேட்டப்பட்டாக் பேக்கிங் தான் நம்மளோட இது. அபார்ட் ஃப்ரம்
0: இது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகேங்க. உங்களோட பேக்கரி ஐட்டம்ஸ் பண்றீங்க இல்லையா, அதுல என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்பெசிபிக்கா பண்ணுவீங்க, என்னெல்லாம் பண்ண முடியும், அத பத்தி சொல்லுங்களேன்.
1: குக்கீஸ் பண்ணலாங்க, கேக்ஸ், கப் கேக்ஸ் பண்ணலாம், அப்புறம் பேஸ்ட்ரீஸ் ஐட்டம்ஸ்ல இந்த எக்லர், பஃப், அப்புறம் பீட்சா, இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம். அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம்.
0: இதெல்லாம் ஈஸியாவே பண்ணிடலாம்.
1: ஈஸியா பண்ணிடலாம்.
0: சரி ஸ்னேகா, இப்ப உங்களுக்கு வேற என்னெல்லாம் குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு?
1: குக்கிங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தாங்க. கிச்சன்ல எவ்வளவு நேரம் விட்டாலும் அதுல என்ன பண்ணிடலாம்.
0: என்னெல்லாம்
1: அபார்ட்ரம் இல்ல, ஒர்க் போற டைம் தவிர்த்து கிச்சன்ல எவ்வளவு நேரம் விட்டாலும் அங்க நின்று செஞ்சிடலாம்.
0: என்னெல்லாம் பண்ணுவீங்க கிச்சன்ல?
1: நான்வெஜ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பண்ணுவாங்க. அது உட்டா பேக்கிங் தான், முக்கவாசி பேக்கிங் தான் பண்றேன்.
0: இது சேல்ஸ் பண்ணி என்னன்னா அது பிசினஸ் பண்றீங்களா?
1: குக்கீஸ் வந்து ஃப்ரெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்ல போட்டுருந்தாங்க, பேக்கர்ஸ் பலுவன் குக்கீஸ் வந்து. அப்புறம் சன்ஷைன் கன்ஃபெக்ஷன் நேம்ல வந்துட்டு நாங்க பேக்கிங் கேக்ஸ், அப்புறம் கப் கேக்ஸ் இதெல்லாம் வந்து டெலிவர் பண்ணிருக்கோம்.
0: எங்கெங்க டெலிவர் பண்றீங்க?
1: கப் கேக்ஸ், கேக்ஸ், அப்புறம் பீட்சா இதெல்லாம் டெலிவர் பண்ணுவாங்க.
0: ஓ, பீட்சா என்ன ரேட்டுக்கு சேல் பண்றீங்க?
1: பீட்சா வந்து 200ல இருந்து ஸ்டார்ட்.
0: 200ல இருந்து?
1: சரி, 200ல இருந்து. முட்டை இதை தவிர கொஞ்சம் இதுவும் போட்டு செய்யணும் இல்லைங்களா, உள்ள வந்துட்டு அது கூட இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் போட்டு செஞ்சாதான் வந்துட்டு அவுட் புட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். யார் வேணா பண்ணலாம், ஆனா இன்ட்ரெஸ்டோட பண்ணலாம்.
2: ஜெஸ்ட் லிசன்.

0: எப்படி ஸ்னேகா அந்த கிறிஸ்மஸ் டைம்ல வெட்டிங் பர்த்டே கேக்ஸ் இதெல்லாம் எப்படி நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்களா இல்ல உங்களை தேடி வராங்களா?
1: நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பேஜ் வச்சிருக்கோங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் மூலமாவும் நிறைய பேர் வருவாங்க.
0: ஓஹோ,
1: ஆமாங்க.
0: என்ன மாதிரியான கேக்ஸ் எல்லாம் பண்றீங்க?
1: ஃப்ரூட்டாய கேக்ஸ் பண்ணுவாங்க, ஃபாண்டன்ட் கேக் பண்ணுவோம், அப்புறம் எடிபிள் அந்த பிரிண்ட் அவுட் கேக் போட்டோ போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து டோட்டலி ஹார்ம்லெஸ்,
0: பண்ணுவீங்களா?
1: பண்ணுவாங்க. பிளாக் ஃபாரஸ்ட்ல ஒயின் வந்து கேட்டாங்கன்னா மிக்ஸ் பண்ணுவோம், ஆனா பிளம் கேக்குக்கு நாங்க எப்பவுமே ஒயின் மட்டும்தான் போட்டு செய்வோம்.
0: ஓகே, அப்புறம் வேற என்னென்ன பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு?
1: பேக்கரி ஐட்டம்ஸ் சினமன் ரோல் வந்து யாரும் அவ்வளவு இங்க ஃபெமிலியரா இருக்காது, சினமன் ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சூப்ஸ் அண்ட் பன்ஸ்னு ஒரு ரெசிபி இருக்கு. அது எப்படின்னா நம்ம என்ன வெஜிடபிள் வேணா போட்டு ஒரு திக் சூப், கிளியர் சூப் இல்லாம திக் சூப் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும் ஹோம் மேட்ல பண்ணிடலாம், அப்படி இருக்குங்க. அப்புறம் வந்து ரோல்ஸ் நிறைய இருக்கு, குக்கீஸ் தான் வந்து நாங்க இப்போ போட்டுட்டு இருக்கிறது செஸ்கோ சூப்பர் மார்க்கெட்ல.
0: குக்கீஸ் எல்லாம் பண்றீங்க?
1: சாக்லேட் சிப் குக்கி பண்றாங்க, ஓட்ஸ் அண்ட் ரேசன்ஸ். இப்போ நிறைய பேர் டயட் அந்த மாதிரி டயட் கான்சியஸ் இருக்கிறதுனால ஓட்ஸ் வச்ச பண்றோம், பியூர் பட்டர் தான்.
0: இது தவிர நீங்க வர்க்கும் பண்ணிட்டு வீட்ல பேக்கிங் ஐட்டம் பண்ணிட்டு குக்கிங்லயும் இன்ட்ரஸ்டா இருந்துட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் மேல பென்சில் ஆர்ட் வேற பண்றீங்க.
1: ஆமாங்க.
0: அந்த பென்சில் ஆர்ட்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பென்சில் ஆர்ட் எப்படின்னா எதை பார்த்தாலும் இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு யாராவது வரைய சொன்னாலும் சரி, பிகாஸ் ஐம் அ டீச்சர் ரைட், அதனால நாங்க கண்டிப்பா டிரா பண்ணிதான் ஆகணும் போர்ட்ல எல்லாம். அது வந்து எனக்கு ஒரு ஹாபி மாதிரி ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் ஐ டூ இட் ஃபார் கமிஷன் ஆல்சோ. யாராவது வந்து இதை வரைஞ்சு கொடுங்க, ஃப்ரேம் போட்டு கொடுங்கன்னா அதுவும் பேமெண்ட்க்கு போகணும்.
0: வெரி நைஸ். யாராவது ஒருத்தர் பார்த்தா அவங்க மாதிரி வரைஞ்சிருவீங்களா?
1: ஆ ஷூர்.
0: என்ன பார்த்தா அது மாதிரி வரைஞ்சிருவீங்களா?
1: கண்டிப்பா வரையலாம்.
0: போட்டோ பண்ணி கொடுத்துருவீங்க?
1: கண்டிப்பா பண்ணலாம்.
0: ஓகே, வெரி நைஸ். நான் நிறைய பேருக்கு உங்களுடைய

0: சொல்றேன். நீங்க இந்த மாதிரி போட்டோஜெனிக் இந்த இது போட்டோகிராபி காம்படிஷன் எல்லாமே இருக்குது, அதுலலாம் நீங்க ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா ஸ்னேகா?
1: நான் ஆர்ட் காம்படிஷன்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேங்க, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும். அதுல வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லைன்னா செகண்ட் பிரைஸ் வந்துடும்.
0: ஓகே.
1: ஏன்னா அவங்க கொடுத்த தீமுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் இதாவது பென்சில் ஆர்ட்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவேன், அதனால அது நிறைய வின் பண்ணிருக்கேன்.
0: நிறைய பிரைசஸ் எல்லாம் வின் பண்ணிருக்கீங்க.
1: நிறைய பிரைசஸ் ஆர்ட்ல தான் நிறைய பிரைசஸ் வின் பண்ணிருக்கேன்.
0: கன்க்ராட்ஸ். இது தவிர வேற என்னெல்லாம் ஆர்ட் உங்களுக்கு பிடிக்கும்?
1: இது தவிர நான் பியானிஸ்ட், கிரேட் 5 வர்க்கி பண்ணிருக்கேன்.
0: ஓ,
1: அவ்வளவுதாங்க. இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஃப்ரீ.
0: மியூசிஷியன் வேறயா பியானிஸ்ட் வேறயா நீங்க?
1: நான் மியூசிஷியன் தாங்க.
0: ஓ, பாடுவீங்களா?
1: வோக்கல்ஸ் கொஞ்சம் வரும், ஆனா பியானோ வந்து சர்டிஃபைடா வாசிக்கிறீங்க.
0: ஓ, சர்டிஃபைடா வாசிப்பீங்க, சர்ச்ல எல்லாம் கூட வாசிப்பீங்க?
1: ஆமா.
0: வெரி நைஸ். சரி ஸ்னேகா, நல்ல ஒரு சாங் பாட முடியுமா உங்களால?
1: ஓகேங்க. ஷல் ஐ கோ வித் இங்கிலீஷ்?
0: ஓகே, நோ ப்ராப்ளம்.

0: வாங்க மாஸ்டரியோ போதுங்களா?
1: நல்லா பாடுறீங்க. சரி,
0: தேங்க்யூ.
1: ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். ஒரு மியூசிஷியனாகவும் இருக்கிறீங்க, பியானிஸ்டாகவும் இருக்கிறீங்க, சிங்கராகவும் இருக்கீங்க, பேக்கிங்கும் பண்றீங்க, குக்கிங்கும் பண்றீங்க. உண்மையாலுமே மார்வலஸ் ஒர்க் யூ ஆர் டூயிங்.
0: தேங்க்யூ சோ மச்.

0: மிகுந்த பாராட்டுகளையும் வாழ்த்துதலையும் தெரிவிச்சு கொள்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். எல்லாராலையுமே இந்த உலகத்துல சாதிக்க முடியும், ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் சாதிக்கிறாங்க. பிசினஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு நிச்சயமா வந்து நீங்க சொன்ன மாதிரி பேஷியன்ஸ், அதுக்கான டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், இதெல்லாமே தேவைப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன் ஆஃப் மேட்டர் என்ன பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு? அதை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்களேன்.
1: சன் டவுன்ஸ் வருங்க, சம்டைம்ஸ் ஹிட் ஆகும், சம்டைம்ஸ் லாஸ் ஆகும். ஆனா கன்சிஸ்டன்சி எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவா வந்துட்டு வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்ப ஒரு குறை சொல்றாங்கன்னா அது நம்ம நல்லதுக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது வந்துட்டு கமிட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கன்சிஸ்டன்ஸா பண்ணது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. மூவ் ஃபார்வர்ட்
0: வெற்றி பெறணும்னு சொல்றீங்க. சரி, வேற என்ன ஃபார்முலா உங்களோட லைஃப்ல ஸ்பெஷலா இருக்கும்? ஒரு சீக்ரெட் இவ்வளவு எல்லாம் செய்யறதுக்கு அது என்ன? அந்த சீக்ரெட் கொஞ்சம் எல்லாருக்கும்
1: சொல்லுங்களேன். டக்குன்னு கிடைச்சிடாது இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் உட்காந்து இது பண்ணும், 100 டைம் ட்ரை பண்ணாதான் ஒரு ரெசிபியாவது கரெக்டா வரும். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நம்மளுக்கு எது ஒண்ணுமே கரெக்டா கிடைக்கும்.
0: அப்படியா? உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, எப்படி ஃபேமிலியை மெயின்டெய்ன் பண்றீங்க, என்ன இது?
1: அண்ணா வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவா இருக்காரு ஊட்டில தான்.
0: ஓ, வெரி நைஸ்.
1: மம்மி வந்து கேட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க 25 இயர்ஸ்.
0: அப்படியா? ஃாதர்
1: ஹோம்மேட் ஃபுட். அப்பா இருந்து 10 வருஷம் ஆச்சுங்க.
0: ஓகே, நீங்க சிங்கிள் தான் இல்லையா? சின்ன பொண்ணு தான்.
1: ஆமாங்க.
0: சரி, வெரி நைஸ். இந்த வயசுல இவ்வளவு சாதிச்சு இவ்வளோ உங்களோட டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் எல்லாம் இப்படி இருக்குன்னா உங்களோட ஃபியூச்சர் லைஃப் அண்ட் கேரியர் வந்து வெரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அதோட நீங்க நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலாகவும் இருக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்பிங் டெண்டன்சியோட ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய தாட் என்னன்னு தெரியல. அது ஏதாவது இருந்தா
1: கண்டிப்பா இருக்குங்க,
0: நிச்சயமா இருக்கும் இல்லையா? இந்த சோஷியல் மோட்டோ ஏதாவது இருக்கா, அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்றீங்களா?
1: சோஷியல் மோட்டோ லைக் எதை பண்ணாலும் அதை நம்ம வேண்டாம் இடத்துக்கு செய்யணும், முழு மனசா செய்யணும்.
0: இல்ல ரொம்ப ஏதாவது சிக்னஸ்ல இருக்கவங்க அந்த மாதிரி ஏதாவது மோட்டோ இருக்கா?
1: அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டோன்ட் லூஸ் ஹோப், எல்லாம் ஒரு நாள் மாறிடும்.
0: கண்டிப்பா இந்த நிலையும் மாறிவிடும் இல்லையா?
1: ஆமாங்க.
0: சரி, நல்ல ஒரு கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க ஸ்னேகா. உங்களுக்கு நேயர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் ஹோம்பேக்ஸ் மற்றும் ஹார்ட் ஒர்க் செய்யும் ஸ்னேகா ரெமல்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பு W. பிரேமலதா.

நேரம் 2:55 நிமிடம். ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் வேதியன்றல் 5 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், விருதுநகர் மாவட்டம் சேதுபுரம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். இளையான்குடி, அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், காரைக்கால், திருமனூர், வாடிப்பட்டி, பெரம்பலூர், சின்னக்கல்லாறு, பேசின்பாலம், காரைக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கொடைக்கானல், பெரம்பூர், புதுக்கோட்டை, வால்பாறை, சென்னை சென்ட்ரல், சின்கொனா, சோலையாறு, சோத்துப்பாறை, சிவகங்கை, தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், சென்னை பாரிமுனை, ஹைசவுஸ், தீர்த்தாண்டநத்தம், சென்னை, சிதம்பரம், மணலி, ஆயன்குடி, கமுதி, வால்பாறை பரம்பில்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, திருவையாறு, கடலூர், அண்ணாமலை நகர், வளசரவாக்கம், பேராபூரணி, ஸ்ரீமுஷ்ணம், மஞ்சளாறு, வட்டானம், நெற்குன்றம், மாதவரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நத்தம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மலையூர், திருவாடானை, பள்ளிக்கரணை, முதுகலத்தூர், செம்பரம்பாக்கம், அமைந்தகரை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி, சாலிகிராமம், கரம்பக்குடி, மணலி புதுநகரம், மதுரை, மதுரை வடக்கு, மேட்டூர், தேவக்கோட்டை, ஹவுசூர், செங்குன்றம், பள்ளிக்கரணை, மேட்டுப்பள்ளி, நுங்கம்பாக்கம், கடலாடி, நீடாமங்கலம், கொளத்தூர், வந்தவாசி, குடுமியான்மலை, வடபழனி, கொள்ளிடம், தல்லாக்குளம், மடிப்பாக்கம், பெரம்பூர், செங்கம், விம்கோ நகர், கோலியனூர், சோழவரம், மேட்டூர், கும்பகோணம், எண்ணூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த

அதில் ஏதும் அதிகள வெப்பநிலையில் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியிருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் 100 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு உயர்ந்திருந்தது. ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் 100 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், திருவள்ளூர் மாவட்டங்களின் 100 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. 14ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 15ஆம் தேதியன்றும் 16ஆம் தேதியன்றும் இதே வானிலைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சற்று உயர்ந்திருக்கும் வாய்ப்புண்டு. வட தமிழகத்தில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.7 டிகிரி செல்சியஸ். குறைந்தள வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:30 ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் மத்திய அலையில் மாலை 5:30 சந்திப்போம். வணக்கம்.

0: நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 3:02.

நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி அளவு ஊட்டி. இன்னைக்கு அளவு ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரையசையாக வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. இன்றைக்கு அந்த சொல் எந்த சொல் அப்படின்னு கேக்குறீங்களா? கனவு என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேர்கள் தேர்வு செஞ்சு கேட்க போறீங்க. நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344-1010-18 என்ற அலைபேசி எண் இருக்கும். 0423 என்ற இணைப்பு எண்ணோடு 296-6781 என்ற தொலைபேசி எண்ணிலும் நேயர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இன்றைய அலோட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரையசையாக கனவு என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செய்து கேட்கலாம். அதாவது கனவு அப்படிங்கிறது யாருமே எண்ணி பார்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய கனவுகள் இருக்கும் ஒவ்வொருவருக்குமே. நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கனவு என்பது கனவு காணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போது இருக்கின்ற வாழ்க்கை பலருக்கு இன்னமும் கனவாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்மில் எத்தனையோ பேருக்கு தெரியாமல் இருக்குது. இருந்தாலுமே நாம் பல கனவுகளோடு இருப்போம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட கனவுகளோட பாடல்களும் நேயர்கள் கேட்க போகிறீங்க. முதல் பாடலும் காத்துக்கிட்டே இருக்குது நேயர்களுக்காக. இந்த பாடலை தொடர்ந்து நேயர்களோடு பேசலாம்.

0: கிரீடம் படத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். ஜெயச்சந்திரன் மற்றும் கார்த்திக் அவர்களின் குரல்களுக்காக நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சொல் திரையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கனவு என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேர்கள் தேர்வு செஞ்சு கேட்க போறீங்க. முதல் பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சார். பாட்டு கேட்டு கனவு காணலான் இருக்கேன் சார்.
0: கண்டிப்பாங்க, நிறைய கனவுகள் இருக்கும். இந்த பாடல்ல எப்படிப்பட்ட கனவு வருது அப்படிங்கறத கேட்கலாம். உங்களுடைய விருப்ப பாடலோட என்ன பாடல்?
1: நீங்க சொன்னீங்க பாருங்க, கனவு இல்லாத ஒரு மனுஷன் இருக்கானா? கிடையாது. கனவுகள் அப்படிங்கறது எந்த வகையான கனவு இருக்கு அப்படிங்கறது தான் முக்கியம். எனவே இந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா அன்பு அப்படிங்கிற கனவு. கண்ணா கண்டே நடி தோழி அப்படிங்கிற பாட்டு மது பாலகிருஷ்ணன் குரல்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பாட்டினுடைய இசை அதை ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பாக. ஒரு சூப்பரான பாடலை கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சம ஹிட்டு.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நடிச்சது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு at OTFM 101.8.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டியா ஃபேம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கனவு என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேரம் 3:16. அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவிகா சந்திரசேகர்.
0: வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். என்ன பாடலோட வந்திருக்கீங்க? கனவு என்ற சொல்லோடு.
1: இரவின் மடியில் இதமாய் மலரும் கனவு, விடியில் வந்ததும் இயற்பில் கரையும், தோற்று போகாமல் நிற்கும், தூங்காமல் உணர்வும் கனவு. படம் வந்து மஜ்னு, முதல் கனவே முதல் கனவே.
0: கண்டிப்பாங்க, ஒரு சூப்பரான வரிகளோட இந்த பாடலை கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலவுட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கனவு என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேயர்களை எந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பாடலை கேட்கணும் அப்படிங்கும் போது 9342901018 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: நான் பச்சை கம்பளம் விரிந்த மலை சலசலத்தோடும் ஆறு மேகம் திரண்ட வானம் இப்படி நம்ம புகழ் பெற்ற நீலகிரி மாவட்டம் ஊட்டி மஞ்சூர் சிவகுமார் சார்.
0: வணக்கங்க. வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: இன்னைக்கு இந்த ஒரு சொல் திரை இசையில என் அபிமான அறிவிப்பாளர் கனகராஜ் சார் கூட சேர்றது ரொம்ப மகிழ்ச்சி பேசுறது.
0: கண்டிப்பா எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம நேயர்கள் அனைவருமே லைன்ல வந்துகிட்டே இருக்கிறீங்க. சொல்லுங்க என்ன பாடல்
1: சார். எனக்கு இந்த இன்னைக்கு ஒரு சொல் கனவுங்கனால கனவுகளே கனவுகளே
0: இந்த பாடல் கண்டிப்பாக. 1000 கனவுகள் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. நிறைய கனவுகள் நிறைவேற்ற விட்டாலும் நமக்கு ஒரு சில கனவுகள் நமக்கு வெற்றி பாதையை தரணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் இதை உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: ஹலோ டி நிகழ்ச்சியில சுவரான பாடல் நாம் கேட்டுட்டே இருக்கிறோம். அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: கோவை சிறுவாணித்தாளர் நரசிபுரம் என்கே கலசாமி. எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா. டெய்லி ரெண்டு கணா மூணு மூணு கணா வளம் கண்டுறோங்க.
0: அப்படிங்களா? சரி, என்ன நேரத்துல பாக்குறீங்க? ரெண்டு கணவு ரெண்டு
1: நேரம் ஒரு கணவு ரெண்டு மணிக்குள்ள பாத்துருவேன். அப்புறம் இன்னொரு கனவு அஞ்சரை ஆறு மணிக்கு பார்த்து கேட்டு பார்த்துருங்க.
0: கண்டிப்பாங்க.
1: உங்களுடைய
0: கனவெல்லாம் சூப்பரா இருக்கணும் அமையணும்
1: அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய கனவெல்லாம் நிறைய பதிச்சிருக்குங்க.
0: சந்தோஷம்.
1: வாழ்க்கையிலேயே பதிச்சு நான் ரெண்டு கடவுள் நல்லா கனவு கண்டு அது பலிச்சிருக்குங்க.
0: நன்றிங்க. நன்றிங்க சூப்பரங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கனவுகள்லாம் காணக்கூடிய உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இந்த நிகழ்ச்சியில?
1: ரெயின்போ காலனிலிருந்து கனவுகளை அந்த பாட்டு போட்டு
0: இந்த பாடல் இது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: செவஞ்சி ரெயின்போ காலனி படத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நேயர்கள் இணைந்திருப்பது ஹலவுட்டி ஒரு சொல் திரை இசை. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில கனவு என்ற சொல்லிடம் பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நேயர்களே இன்னைக்கு கேம் ஷோல வந்து 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். நேயர்கள் தயாரா இருங்க. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணோடு 2966781 என்ற எண் இருக்கு. ஹலோ விட்டி நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: தாசர் வீட்டிலிருந்து பாலசரவணி பேசணுங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க இன்னைக்கு ஹலவுட்டி நிகழ்ச்சியில? கனவு என்ற சொல்ல கொடுத்திருக்கிறோம்.
1: அந்த கனவுகள் நினைவாக நாளை நமதே படத்திலிருந்து நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது, அந்த பாடல் கொடுத்துங்க சார்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க சார்.

0: இன்னைக்கு அளவு டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரையிசை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கனவு என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: வணக்கங்க. வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: இன்னைக்கு கனவுங்கிற சொல் கொடுத்திருக்கிறீங்க, ரொம்ப அருமையான தலைப்பு. கனவு அப்படிங்கும் போது சிவகங்கை சேமி படத்துல இருந்துங்க ஒரு அருமையான பாடலுங்க, கனவு கண்டேன்னு ஒரு பாடலுங்க. அந்த பாடல ஒளிபரப்பு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க.
0: நன்றிங்க, நன்றிங்க. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா 1959 வெளிவந்த பாடல், படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் இப்பவும் கேட்கிறோம் அப்படிங்கும்போது அதற்கான ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பாடல் இதோ ஒரு விருப்பமாக ஒலிக்கின்றது.

0: கனவுகளில் தான் எத்தனை எத்தனை கனவுகள் அப்படின்னு சொல்லலைங்க. நிறைய கனவுகள் இருக்கு. அப்படிப்பட்ட கனவுகள் எல்லாம் நமக்கு நனவாகிறதா அப்படிங்கும்போது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே பல வெற்றிகளை நமக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இன்றைய ஹாலிவுட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசையில். அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். அட்டப்பாடி செல்வி சுப்பிரமணியம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார். கனவு சார் எப்படிங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி பகல் கனவு பழிக்காதும்பாங்க, அதிகாலை கனவு பழிக்கும்பாங்க. ஆனா என்ன பொறுத்தவங்க படிக்கவும் இல்லை. நம்மளுடைய முயற்சி உழைப்பு அப்படிதான், நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதன்படி நடந்துட்டே இருக்கு சார்.
0: கண்டிப்பாங்க. கனவுங்கிறது அது ஒரு பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய முயற்சி அப்படிங்கறது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றீங்களா?
1: ஆமா சார். இனிமையான கனவு வந்து திரும்ப வந்து காலையில போயிருது. ஆனா அந்த மோசமான கனவு இருக்குல்ல, அப்பப்ப பயமுறுத்துவோம்.
0: கண்டிப்பாங்க. என்ன பாடல் கேக்குறீங்க?
1: கனவு காணும் வாழ்க்கையாகும். நீங்கள் கேட்டவை படத்தில் இருந்து அந்த பாடம் கொடுங்க.
0: கண்டிப்பாக. இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நீங்கள் கேட்டவை படத்தில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடலை கேட்டோம். வைரமுத்து அவர்களுடைய பாடல், வரிகளுக்காக கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த பாடலை கேட்டோம். அடுத்த பாடலுக்காக நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாரும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: வாய்ந்திருந்து செல்வராஜ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க
1: சார். படம் பேரு தெரியல, ஒரு நாள் ஒரு கணம் அந்த பாட்டு போட்டேன் சார்.
0: கண்டிப்பாக அந்த பாடல் இது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. கண்ணுக்குள் நிலவு படத்துல இருந்து இந்த பாடல். நன்றிங்க.
1: நன்றி சார். நன்றி.

0: நேரம் 3:55. நேர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலுவூட்டி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சொல் திரை இசையில இன்னைக்கு கனவு என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்காக கனவு எப்படிப்பட்ட கனவு அப்படிங்கறது கேட்கலாம். இந்த நேயர் என்ன பாடலோட வந்திருக்கிறார் அப்படின்னு. வணக்கம்.
1: வணக்கம் சார், தூத்துக்குடி ஆலந்தலை சிண்டோ பேசுறேன் சார்.
0: வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க என்ன பாடல் கேக்குறீங்க.
1: எனக்கு டேவிட் படத்துல இருந்து கனவே கனவே கலவேதேனு அந்த சாங் போடுங்க சார்.
0: கண்டிப்பாங்க, இந்த பாடல் ஏதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: ஓகே சார்.

0: நேர்களை, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். தமிழ் பேச தெரியுமா கனகராஜ் உங்களுக்கு?
1: பேசுறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு கூட சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆங்கில கலப்பு இல்லாம நம்ம பேசாம இருக்க முடியாது. இது ஏன் அப்படிங்கும் போது நான் வந்து இங்கிலீஷில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே அந்த ஆங்கில சொல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்.
0: அதாவது ஆங்கிலம் இல்லாமல் இன்னைக்கு நம்ம சுத்தமாக தமிழ் பேசுறதுன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது பேச்சு வழக்குலையும் சரி, நம்மளுடைய தினசரி நடவடிக்கைகளையும் சரி, நம்ம டக்குன்னு போகும்போது எதாவது பேசணும்னா அது ஆங்கிலம் கலந்த சொல்லாக தான் அமைஞ்சிருது. ஆனால் உச்சரிப்பையும் தமிழையும் நேசிக்கும் பொழுது எல்லாம் ஒட்டு மொத்தமாக அந்த தமிழை அழகாக சில வரிகளில் தூய்மையான தமிழில் பேசுறது கேட்கறது சொல்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. அது இன்னைக்கு நம்ம நேயர்கள்கிட்ட நம்ம கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344-9003-0038, 9342-9003-0018, 8300-0019-1108, 2966-7811, 04231 இணைப்பெண் சேர்த்தி நீங்களும் தமிழ் பேசுங்கள். இந்த நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் 8300-0019-1108 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய மொழி ஆர்வத்தை இதில் நீங்க பதிவு செய்யலாம். இப்ப என்ன பேச போறீங்க? ஏதோ ஆங்கிலம் கலந்த ஏதாவது வார்த்தைகள் வச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா. நம்ம காலையில எழுந்த உடனே, அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து நான் வந்து வாக்கிங் போனேன், டீ சாப்பிட்டேன், எந்திரிச்சேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஆங்கில கலப்போட தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அழகான தமிழ் இருக்கும்போது நம்ம வந்து ஆங்கிலத்தில் பேசுறது அப்படிங்கிறது வழக்கு மொழியாகவே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மொழி அப்படின்னு கூட சொல்ல தெரியாத அளவுக்கு இருக்கு. அதனால நம்ம நேயர்கள் வந்து வரும்போது அவங்க வந்து இன்னைக்கு வந்து அன்றைய நாளில் வந்து நம்ம வந்து ஆங்கிலம் இல்லாமல் நிறைய தமிழ் பேசலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி இருக்கு.
0: இப்போ நான் உன்னை கேட்குறேன், அதை எப்படி தமிழ் படுத்துறாங்கன்னு பார்க்கலாம்.
1: டொபேக்கோ
0: சிப்ஸ் இருக்கு. இந்த டொபேக்கோ சிப்ஸை எடுத்து நம்ம சாப்பிடும்போது ஹாட் சில்லி சாஸோ இல்லைன்னா ஜோயா சாஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சைனீஸ் ஃபுட்டில் சாப்பிட்லாம். இதை எப்படி தமிழ் படுத்துறது?
1: ஆனால் நேயர்கள் வந்து நான் வந்து கரெக்டாக பேசிடுவேங்க அப்படின்னு சொல்லி அவங்க லைனில் கூட வருவாங்க. கண்டிப்பாக நானும் நேயர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். அவங்களாம் கண்டிப்பாக தமிழ் அழகாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
0: நிகழ்ச்சியில் நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். நான் கோவில் படத்திலிருந்து தொடங்கி பேசுறேன். இருவரும் நல்லா இருக்கீங்க?
0: ஆ, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நல்லா இருக்கிறேங்க.
0: சரி, சொல்லுங்க. நான் கேட்ட அந்த விஷயத்த நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்களா?
2: நீங்க சொன்னதே புரியல.
0: டொபேக்கோ சிப்ஸ், அந்த சிப்ஸை வந்து ஹாட் சில்லி சாஸ் இல்லைன்னா சோயா சாஸ்ல அதை மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா. அதை சொல்லுங்க தமிழ்ல.
2: வேற சொல்லுங்க.
0: சரி, பனானா சிப்ஸ். பனானா சிப்ஸ் எடுத்து நம்ம வேற எதுலையாவது மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஹாட் காஃபி ஆர் டீல சாப்பிடலாம். கொஞ்சம் சொல்லுங்க தமிழ்ல.
2: வாழைப்பழத்தை செய்த இனிப்பை.
0: இனிப்பு இல்ல,
2: வேற தேநீரில் கலந்து சாப்பிடலாம்.
0: தேநீரில் கலந்து இல்ல, அதோட சாப்பிடலாம் அப்படின்னு
1: சிப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
0: அதுக்கு தமிழ்ல என்ன?
2: அதுதான் தெரியல.
0: சிப்ஸ் நம்ம சாப்பிடுறது, அது நம்ம அந்த காலத்திலயே நமக்கு கிராமத்துல எல்லாம் இருக்கே,
1: சுவையா இருக்கும் இல்லைங்களா? குழந்தைங்களும் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா சிப்ஸ் தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா நம்ம நேயர்கள் வந்து சொல்றாங்களா? நான் வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் நேயர்கள் சொல்லாம நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கண்டிப்பா.
0: ஆனா உங்களுக்கு தெரியுமா சிப்ஸ்னா என்னன்னு? தெரியும். ஓகே, தெரியல. சரி, அடுத்த நேயர்கிட்ட கேட்குவோம். ஒன் ஆர் டூ நேயர். ஹலோ, வணக்கம்.
3: அனைவருக்கும் நியமாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சண்முக சுந்தரம்.
3: மேடம், நிகழ்ச்சி ஆப்ல வரல, என்ன நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு?
0: இது எதிரும் புதிரும்ல தமிழ் பேசுங்கள். ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள்.
3: துவங்கலாம்.
0: பனானா சிப்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா டீ காஃபியோட சாப்பிடலாம். சொல்லுங்க.
3: வாழைக்காய் வாழைப்பழ நேந்திர தகடுகளை
0: தகடா
2: ராமகிருஷ்ணன்
0: சொல்லுங்க. கேக்கலையா? பனானா சிப்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்கா டீ காஃபியோட சாப்பிடலாம். அது
2: வாழைப்பழ சீவலை தேநீரில் தொட்டு சாப்பிடலாம்.
0: தேநீரோடு கலந்து சாப்பிடலாம்.
2: வாழைப்பழ சீவலை தேநீரோடு கலந்து சாப்பிடலாம்.
0: தேநீரோடு சாப்பிடலாம். தேநீரோடு கலந்து இல்ல, தேநீரோடு சாப்பிடலாம். மாலை சிற்றுண்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொன்ன, அது நீங்க சொல்ல. வாழைப்பழ சீவலை மாலை சிற்றுண்டியாக தேநீருடன் சாப்பிடலாம். அதுதான்,
2: வாழைப்பழ சீவலை மாலை சிற்றுண்டியாக தேநீரோடு சாப்பிடலாம்.
0: கரெக்ட். நன்றி, வணக்கம். அது கரெக்டா சொல்லிட்டாரு. அதாவது சிப்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா, சீவல் அவருக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம்.
1: கண்டிப்பாக.
0: உங்களுக்கு இது இந்த மாதிரி என்ன ஏதாவது வேற
1: நிறைய நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் அவளோட எதிர்பார்த்து

0: இருக்கேன். சிப்ஸ் நிறைய நம்ம வந்து சாப்பிடுவோம், இருந்தாலுமே அதுக்கு தமிழ் ஆக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம நேயர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்க சொல்றீங்களா அப்படின்னு நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நியூஸ் ஆன் ஏஆர் அப்படிங்கிற இந்த செயலி மூலமாக நேயர்கள் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கிறீங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து பேசலாம். அடுத்து நீங்க தயாரா என்ன வச்சிருக்கீங்க?
1: அந்த இது சொல்லிருங்க நேயர்களுக்கு.
0: கண்டிப்பா, அதாவது நேயர்களே, நீங்க உங்களுடைய கைபேசியில வந்து நியூஸ் ஆன் ஏஐஆர் அப்படிங்கிற இந்த செயலியில வந்து ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சிகளை கேட்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன கேள்வியோட நீங்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசுறது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமா இருந்துகிட்டே இருக்கு.
1: இப்போ இன்னைக்கு வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு, அதுல வந்து தமிழ் மேகசின் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பாப்புலரான மேகசின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுல நீங்க விரும்பி படிக்கிற அந்த மேகசின் எது, அதை பத்தி இப்ப நேயர்கள் சொல்லணும். ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம இந்த
0: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேர்களை, இது எதிரும் புதிரும் நிகழ்ச்சி, ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோட துறை சம்பந்தமாகவோ இல்லை உங்களுக்கு பேசக்கூடிய ஒரு விஷயத்தையோ நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஆங்கிலம் கலக்காமல் பேசலாம். என்ன கணக்கு?
1: கண்டிப்பாக. அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம நிறைய பயன்படுத்திக்கிட்டே இருப்போம், இருந்தாலுமே அது தமிழாக்கம் என்ன அப்படிங்கறத அந்த நேரத்துல வந்து யோசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கும்.
0: அப்போ நேயர்களே வந்து இப்ப நம்ம செய்யறோம், இப்ப ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்ல இப்ப டிராவல் பண்றோம், இல்லைன்னா எங்காவது போறோம் அப்படிங்கும்போது தமிழ் பேசலாம். இப்ப டக்குன்னு ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அந்த சினிமால இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட தமிழ்ல அழகா சொல்லலாம். அவங்களுக்கு கண் கவர்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா
1: கண்டிப்பா. நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அழகா தமிழ்ல சொல்லலாம்.
0: அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: இடக்காடுல இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
2: இடக்காடு ரங்கநாதன் மேடம்.
1: ரங்கநாதன் வணக்கம்.
0: வணக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோங்க. சொல்லுங்க ரங்கநாதன்,
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரங்கநாதன்? ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசுங்க.
2: சேவை செய்யறது மற்றவர்களுக்கு உதவிகள், பணம், இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டும். ரத்த தானம் கொடுக்க வேண்டும்.
0: அதாவது அவரு டக்குன்னு கேட்ட உடனே அவரோட சேவை சொல்றது கூட அவருக்கு இது ஒரு நேரத்தில் இதாயிட்டாரு, டிஸ்டர்ப் ஆயிட்டாரு.
1: கண்டிப்பாக நிறைய விஷயம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புது புது விஷயங்கள் நம்ம செய்வோம். அப்படி இருக்கும்போது அந்தந்த விஷயங்கள் வந்து நாம் அழகான ஒரு தமிழில் ஒரு நிமிடம் பேசணும் அப்படிங்கும்போது இன்னும் அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நேயர்கள் வந்து உங்களுடைய அந்த அழகான அனுபவங்களை அந்த ஒரு நிமிடம் நீங்கள் வந்து இப்போது இந்த நிகழ்ச்சியில் எதிரும் போதிரும் நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு நேயர்களோட பேசலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க மந்திரமூர்த்தி, ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். இப்ப நீங்க ஏதாவது சமஸ்கிருத வார்த்தைகள் ஏதாவது இருந்தா அதை தமிழ்லயே அந்த பாடல் ஏதாவது பாடுங்க பாக்கலாம்.
2: நீங்க
1: சொன்ன மொழியில உள்ள தமிழ் இருக்கிறது, இந்திய மொழியில எல்லா மொழியிலும் சேர்ந்து கூட தமிழ் இருக்கிறது.
0: இப்ப தமிழ் பேசணும் அவ்வளவுதான். அந்த தமிழா ஏதாவது
1: தமிழில் உரையாட வேண்டும் தங்களோடு. அது கடகடா வேணா படபட வேணா உரையாட வேண்டும் அப்படிதானே?
0: ஆமா ஆமா ஆமா.
2: தினமும் நீங்க செய்யக்கூடிய அந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லீங்களா?
0: ஒரு நல்ல ஒரு பாமாலையோ ஒரு பக்தி பாசுரமோ?
1: நீங்கள் சொல்றதுல வந்து வேற்றுமொழி கலப்பு இருக்கும்.
0: சரி, ஓகே.
1: அப்புறம் நான் அதிகாலையில் 4:30 மணிக்கு கண் துயில்வேன், அதாவது துயில் எழுவேன். துயில் எழுந்து மந்திரங்களை உச்சரிப்பேன். மந்திரங்களை உச்சரித்துட்டு அப்புறம் பல் துளக்கிவிட்டு

0: அப்புறம் திரும்பவும் வேறொரு வேறு அதற்கு தகுந்தாற்போலுள்ள மந்திரங்களை உச்சரிப்பேன். அதன் பிறகு நீராடல், நீராடல் முடிந்தவுடன் தீபம் ஏற்றி தெய்வங்களுக்கு பூமாலைகள் சாற்றி அப்புறம் வந்து சாம்பிராணி போட்டு அப்புறம் தெய்வங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து, அதாவது விசேஷ பண்டிகை நாட்களில் மட்டும் நான் வந்து சாமிகளுக்கு உணவு படைப்பேன். மற்ற நாட்களில் அந்த மனமுள்ள பொருட்களை மட்டும்தான் தூபம்
1: ஏற்றுவேன்.
0: நிறைய நான் ஒவ்வொரு நாளும் செய்துட்டே இருக்கிறேன். அப்புறம் நான் இரவு நேரம் சீக்கிரமாக துயில் கொள்ள சென்று விடுவேன். அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள், அந்த முகூர்த்தத்தில் நான் துயில் எழுந்து விடுவேன். இது என் வாடிக்கையாக இந்த அளவும் இருக்கிறது. நினைவு திறந்த நாளிலிருந்து என்னுடைய அந்திம காலம் வரை இதை கடைபிடிக்க வேண்டும் என்று இறையிடம் மன்றாடி நிற்கிறேன்.
1: அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விடுவீர்கள், அந்த அனுபவத்தை பற்றி கூறுங்கள்.
0: அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் கடிகாரத்தில் வந்து என்னை எழுப்புறதுக்காக உள்ள ஓசையெல்லாம் வைக்க மாட்டேன். இயற்கையிலேயே எனக்கு அந்த பழக்கம் வந்துவிட்டது. நேரம் புலரிக்கிறதோ புலரவில்லையோ நான் உணர்ந்து விடுவேன் என்னை.
1: அப்படியா, சரி, மிகவும் நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி. அழகான தமிழில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்து அவர் வந்து பேசினார். அடுத்து வந்து அடுத்த நேயரும் இருக்காங்களாம்.
1: அந்த நேயரோட இணைப்பு கட்டாயிடுச்சு, நம்ம தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன நம்பர்ஸ்ல நீங்க கால் பண்ணி பேசலாம், எந்த நம்பர்ஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு தமிழ்ல நீங்க பேசலான்றத பத்தி கடகராஜ் இப்ப சொல்லுவாரு.
1: கண்டிப்பாக நம்ம வந்து தமிழ் பேசணும் அப்படிங்கும்போது ஒரு அழகான ஒரு மொழி ஆங்கில கலப்பிலும் நம்ம வந்து பேசணும் அப்படிங்கும்போது நேர்களை இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு வாய்ப்பாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 9344-1010-18 என்ற அலைபேசி எண்ணிலும் 0423 என்ற இணைப்பு எண்ணோடு 2966-7811 என்ற தொலைபேசி எண்ணிலும் நேர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: அது இல்லாமல் 9342-1001-0-8-8-3-0-0-1-9-1-0-1-8 இந்த நம்பர்ஸ்லையும் கூட அவங்க தொடர்பு கொண்டு பேசலாம். இப்போ நம்ம எதை பற்றி சொல்லலாம்னா, இப்போ ஒரு பயணம் வச்சுக்கலாம்.
1: கண்டிப்பாக
0: நம்ம ஊட்டியில் இருக்கிறதுனால இங்கே நிறைய பயணியாக இவங்க டூரிஸ்ட் வர்றவங்கள இந்த பயணிகளை பார்க்குறோம். அதனால் இப்போ பயணம், அந்த பயணத்தை எப்படி ஒரு நிமிஷம்
1: சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நேயர்கள் வந்து அழக அவங்களுடைய அழகான பயணத்தை வந்து ஒரு நிமிடம் தமிழ் மொழியில் வந்து சொல்லலாம் ஆங்கில கலப்பில்லாம.
0: நேயர் இருக்காரு, ஹலோ வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவங்க கூட பேசுறதுல, நானும் நலமாவே இருக்கிறேன்.
0: அப்படியா, சரி. இப்ப நீங்க தான் உங்களுக்கு பொருத்தமா தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
2: இல்ல, அருமையான தலைப்பு ரெண்டு பேரும் கலக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஒரு நிமிடம் தமிழ்ல பேசலாம் அப்படின்ட்டுதான் வந்து.
0: ஆமா, பயணம், நிறைய பயணங்கள் உங்ககிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பயணம் பத்தி ஒரு நிமிஷம் பேசுங்களேன். நீங்க எங்க போனீங்க?
2: நான் போன இடத்தை பத்தி எல்லாமும் சொல்லலாம் இல்லையா? விளக்கம்
0: சொல்லலாம், சொல்லுங்க, பேசுங்க.
2: எனக்கு மிகவும் பிடித்தது கன்னியாகுமரி மாவட்டம். அங்க போகிறது மிக சுவாரஸ்யமாகவும் இருந்தது. நாங்க எல்லாமே தொடர் வண்டியில தான் போனோம். நாகர்கோவில்ல இறங்கி அங்கிருந்து பாத்தீங்கன்னா பேருந்துல அந்த பயணம் அப்படிங்கறத மேற்கொண்டு கன்னியாகுமரிக்கு போனோம். என்னுடைய வாழ்க்கையில நான் படகுல சவாரி பண்ணினதே கிடையாது. ஆனா முதல் முறையாக என்னுடைய அம்மா அப்பா நாங்க மூணு பேருமே சேர்ந்து அதுல நாங்க பயணம் செஞ்ச அனுபவமே அல்லாதியானது. அப்படியே அந்த கடல் தண்ணீர்ல அப்படியே அப்படியே மூழ்கி அது அருமையா ஓடின அந்த அழகு பாக்குறதுக்கு அடடா சிறப்பா இருந்தது. திரும்ப மணி மண்டபம் அப்படிங்கறது இருந்தது. அந்த கண்ணாடி பாலம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஆழ்கடலினுடைய அந்த அழகிய நிறம் அப்படிங்கறது அந்த கண்ணாடி மேல நின்று பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறப்பாக கண்களுக்கு தெரிந்தது. மணி மண்டபம் இருந்தது. அங்க உட்கார்ந்து நானு அம்மா அப்பா தியானம்

0: இதோ அங்கு இருக்கக்கூடிய அழகான அந்த ஓசை மனதிற்கும் காதுகளுக்கும் மிகைய ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம அதற்கு எதிர் திசையில இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலை, அதற்கும் நாங்க சென்றோம். வின் அளவு உயர்ந்த அந்த சிலையை பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருந்தது. 133 அடியில எல்லாத்தோட மனசே அப்படியே ஒரு பரவச நிலைக்கே போயிடுச்சு. காலையில எழுந்து சூரிய உதயம் அப்படிங்கறத ரசித்தோம். நாங்க தங்கி இருக்கக்கூடிய விடுதியிலேயே அதை பார்க்கக்கூடிய வசதி அப்படிங்கறது இருந்தது. அதே மாதிரி சாயம் நேரத்துல அப்படியே அந்த கடற்கரையில அப்படியே ரசிச்சு பாக்குறச்சு சூரியனை, ஆஹா எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்ட்டு அதிகம் பார்த்து மகிழ்ந்தோம் அப்படின்னு தான்
1: சொல்லணும். சூப்பருங்க,
2: ரொம்ப சூப்பரா, ரொம்ப
0: நல்லா இருந்தது மேம்,
2: ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி.
1: அதாவது எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் இல்லைங்க, எத்தனை நிமிஷம் கொடுத்தாலுமே நான் அழகான தமிழ்ல பேசுவேன் அப்படின்னு
2: சொன்னாங்க. ஒரு சேலஞ்ச் எல்லாம் பேசிட்டாங்க. இப்ப தொடர்ந்து ஒரு பாடல் நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நேரோட பேசலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் இருக்காரு கனகராஜ். அதில் நம்ம இப்போ என்ன கேட்கலன்னா வான வீதியோட அழகு.
1: கண்டிப்பா, ஒரு நேயர் வந்து பயணத்தை பத்தி அழகா வந்து சொன்னாங்க. அடுத்த நேயர் வந்து வானம் அப்படிங்கிறது.
0: வானம் வந்து சாயங்கால நேரத்துல இது ஒரு வானம் வந்து சாயங்கால நேரத்துல எப்படி அழகா இருக்கும் அப்படின்றத பத்தி பேச சொல்லலாம்.
1: கண்டிப்பா, அந்த பொன் மாலை அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாலை நேரத்துல அழகான ஒரு வர்ணனையை கொடுக்கலாம் வானத்துக்கு.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: குமரகுண்டர்ல இருந்து வடவர்ல செண்பகம் பேசுறேங்க மேடம்.
0: அன்னைக்கு கரெக்டா பூக்களை பத்தி பேசும்போது வந்து வந்திருந்தீங்கல்ல?
2: ஆமாங்க மேடம்.
0: சரி, சொல்லுங்க. அது உங்களுக்கு கரெக்ட் தான், நீங்க சாயங்கால நேரத்துல தானே பூவெல்லாம் பொறிக்க போறீங்க.
2: ஆமாங்க மேடம்.
0: உங்களது ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. அந்த வான வீதி, அந்த சாயங்காலத்து நேரத்துல எப்படி அழகா இருக்கும் அதை பத்தி தமிழ்ல பேசுங்க, இல்ல கவிதை சொல்லுங்க.
2: கவிதை சொல்றதுங்களா மேடம்? கவிதை வர்றதுங்களே.
0: சரி, உங்களுக்கு என்ன பேச தோணுதோ சொல்லுங்க, பேசுங்க.
2: சரி, வானவில் பாத்தீங்களா மேடம்?
0: இல்ல, உங்களுக்கு என்ன வேற என்ன பேசுறீங்களோ அதை பேசுங்க.
2: வானவில், வானவில் இந்த வானவில் கலர் கலரா வருமலங்க மேடம்.
0: சரி,
2: அது ரொம்ப இதா இருக்குங்க.
0: சரி, அடுத்த நேர்த்து பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: ஹலோ,
0: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: ஆமா, வணக்கம். ஆமா, நான் ஈரோடு மாவட்டம் கவுன்பலிப்பு இருந்து பாட்டப்பன் பேசுறேமா.
0: சரி, சொல்லுங்க.
3: அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, இந்த சாயங்கால நேரத்துல இருக்கக்கூடிய வான வீதியின் அழகை பற்றி ஏதாவது பேசுங்க தமிழ்ல.
3: வானவில் ஆரம்பிக்கும் போது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, அந்த பாக்க பாக்க அதாவது அந்த கலர்களா பார்க்கும் போது அதிசயமா இருக்கும். அது எப்படியுமே வளைஞ்சு வருது, இவ்வளவு ஒரு கலர் கலரா ஏழு கலர் அப்படியே பார்த்த ஒரு கலர் மாதிரி இது பார்த்த ஏழு கலர் வருது.
1: கண்டிப்பா, அதாவது இன்னைக்கு ஷோல வந்து ஆங்கில கலப்பு இல்லாம ஒரு நிமிஷம் தமிழ் பேசணும் அப்படின்னு சொன்னோம்.
0: எதிரும் புதிரும் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு தலைப்பின் கீழே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. இன்னைக்கு வந்து தமிழ் பேசுங்கள், ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள்ங்கிற தலைப்புல இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு.
1: அடுத்த நேயர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த வானத்தை பத்தி வர்ணனை கொடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த ஒரு நிமிஷம் வந்து நீங்க அழகா தமிழில வந்து நீங்க உங்களுடைய வர்ணனையை கொடுக்கலாம். அதுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: அதாவது நம்ம போன நேரத்தை கேட்டோம், சாயங்கால நேரத்தில் கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிடுச்சு.
1: கண்டிப்பாக
0: அதாவது அந்த ஈவினிங் டைம்னால இந்த அழகான வானம் எப்படி இருக்கும் இந்த டைமில் ஒரு 6 மணி 6:15 அப்படிங்கும்போது ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த நேரத்தில் எப்படி அதை பற்றின ஒரு தமிழ் வார்த்தைகளை நீங்கள் ஒரு நிமிஷம் பேசலாம். நிகழ்ச்சி நடத்தினே. ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.
2: ஆமாங்க,
1: அந்த அழகான அந்த மாலை நேரத்துல வானத்தை பார்க்கும் போது அந்த வர்ணனைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து மனசுக்குள்ள நிறையவே இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து ஒரு நிமிஷம் அந்த தமிழில வந்து நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம், சொல்லுங்க.
2: வானவில் 7 நிறங்களில் உள்ளது.
1: வானம்,
0: வானவில் இல்ல, வானத்தில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை பத்தி.
1: வானத்தில்
2: வானம், வானம், வானம் மேகமாக உள்ளது.
0: அடுத்த நேரத்தை பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: அன்பான சோதிக்கும், அன்பு சோதருக்கும் இனிய மாலை வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன
1: ஆண்டனி. இனிய மாலை வணக்கம், சொல்லுங்க.
3: கனகராஜ் சாருக்கும் அன்பு சோதரிக்கும் பிரேமலதா சோதரிக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி, அதற்காக நன்றியும் கூட.
0: ஓகே ஓகே, நீங்க பேசக்கூடியவர் தான், பேசுங்க.
3: இல்ல ஜஸ்ட் அப்படிலாம் கிடையாது, ஒரு மேட்ச் தான். உங்களுக்கு உங்களுடைய டேலண்ட் எங்களுக்கு எல்லாம் இல்ல சார், இருக்காது.
0: சில சந்தர்ப்பங்களில
3: கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஒரு மேகக்கூட்டம் போகும் பொழுது எனக்கு நம்மளும் அந்த மேகக்கூட்டமாய் செல்வதற்கு எனக்கு ஒரு ஒரு ஒரு புன்முறலோடு எனக்கு நினைப்புகள் தோன்றும். அந்த வானவில்லில், வானில் வானவில்லில் 7 நேரங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும், நிகழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த வானில் 20 நேரங்களில் நட்சத்திர கூட்டம் கணிச்சு விட்டும் பொழுது அந்த நமக்கும் அந்த வானத்தில் போய் அந்த நட்சத்திரங்களாம் மாறக்கூடாதான் அந்த பிரமிப்பு. நட்சத்திரங்களா பிரதிபலிக்க கூடாதான் என்ற ஒரு நினைப்புகள் இருக்கும். அப்புறம் இந்த சூரியன் எழும்போது, அது காலையில அந்த சூரிய பகவான் எழும்பொழுது அந்த கண்டிப்பா முதலில் பார்க்கணும். அந்த என்ன கண்ணுக்கு ஒரு ஒரு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் மருத்துவர்கள் சொல்லுவார்கள், அந்த சூரியனை அதிகாலையில் பார்த்தால் கண்களுக்கு ஒரு மிகவுமே நல்லதாக அமையும், எந்த ஒரு இடையூறும் வராது விழிகளுக்கு, கண்களுக்கு எந்த இடையூறுகளுமே வராதுன்னு, விழிகளுக்கு எந்த இடையூறு வராதுன்னு ஒரு மருத்துவர்கள் வந்து ஒரு சொல்லுவாங்க. அறிவியலாளர் அதனால முயற்சி பண்ண, அந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணிருக்கேன் சகோதரே.
1: நன்றிங்க, நன்றிங்க. அதாவது அழகா சொன்னீங்க, இருந்தாலுமே அது ஆங்கிலத்தில் சொல்லி அது தமிழ்நாட்டு தமிழாக்கத்தையும் சொல்லி இருக்காரு, அழகா சொன்னாரு. நன்றிங்க, நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: அடுத்த நேரம் இருக்கீங்க,
0: ஆனா தொலைபேசி இணைப்பு கட் ஆயிடுச்சு.

0: உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? இப்ப
1: எல்லா விஷயமும் பிடிக்குமா? இயற்கை எல்லாம் ரொம்ப ரசிக்கும்.
0: சரி, இயற்கைய பத்தி ஒரு நிமிஷம் பேசுங்க.
1: மேம், நீங்க வானத்தை பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? மாலை பொழுதுல அந்த செவ்வானம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, பாக்குறதுக்கே கண்கூடா இருக்கும். அந்த மேக கூட்டத்தோட அந்த சூரியன் மறையும் போது அந்த செவ்வானம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப அழகா இருக்கும் மேம். அத பாக்க பாக்கவே என்ன சொல்றேன், ஆயிரக்கண் வேணும்ன்ற மாதிரி இருக்கும் மேம். அதுல வந்து சூரியன் மறைய மறைய நிலவு வரும்போது அந்த அழகே அழகு மேம். ஆயிரம் வார்த்தைகள் வேணுமா? சொல்ல
0: வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியாது. சரி,
1: ஆமாங்க மேம்.
0: ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: ஜெயச்சந்திரிகா.
0: ஜெயச்சந்திரிகா, உங்க பேர்ல கூட சந்திரன் தான் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஜெயச்சந்திரிகா, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அதாவது நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்தாச்சு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, நிறைய பேருக்கு வார்த்தைகள் கிடைக்கல, நிறைய பேருக்கு நம்மளுடைய என்ன சொல்கிறோன்றது புரிஞ்சிக்கல, சில பேரோட லைன் நமக்கே கிடைக்கல, இதெல்லாம் இருந்தது. ஆனாலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழ் பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது.
2: கண்டிப்பாக இது மாதிரி ஒவ்வொரு
0: பார்க்கும் பொழுது நமக்கே தமிழ் மேலே ஒரு

0: நிறைய பேருக்கு நம்மளுடைய என்ன சொல்கிறோன்றது புரிஞ்சிக்கல, சில பேரோட லைன் நமக்கே கிடைக்கல, இதெல்லாம் இருந்தது. ஆனாலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழ் பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது.
1: கண்டிப்பாக இது மாதிரி
0: அதனால
1: ஒவ்வொரு
0: இதை
1: நாளும்
0: பார்க்கும் பொழுது நமக்கே தமிழ் மேலே ஒரு

0: நேர்களை கேட்டு அந்த பாடலோடு எந்திரம் புதிரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இளநிலை

0: மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிதாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. வாடாமலர் நிகழ்ச்சியில நேர்களே, இன்னைக்கு என்றென்றும் வாடாமல் மலர்ந்து கொண்டிருக்கும் 1950ல இருந்து 80s பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடல்கள், அதாவது இன்றைய நிகழ்ச்சியில தத்துவ பாடல்கள் ஒழிக்க காத்து கொண்டிருக்கிறது நேயர்களே. முதல் பாடலாக விவசாயி படத்திலிருந்து இந்த பாடல்.

உடுமலை நாராயணகவி அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக இந்த பாடலை கேட்டோம். கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய இந்த பாடல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடாமலர்.

0: கேட்ட பாடல் ஒலித்தது பாவ மன்னிப்பு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் இந்த பாடல்.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
2: கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு.
1: பொன்மாலை பொழுதில் இன்று தத்துவ பாடல்கள்.
2: கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார், புத்தியுள்ள மனிதன் எல்லாம்.

0: எண்ணம் உண்ட மனிதன் வாழ்வதில்லை.
1: புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொற்கவரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
2: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

கேட்ட பாடல் ஒலித்தது ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீ சசிதரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

0: மாலை வேளையில் மதுர கானங்களால் உங்கள் மனதை வருடிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
1: எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான்.
0: மனித மனங்களின் குழப்பத்தை நீக்கி தெளிவை ஏற்படுத்தும் தத்துவ பாடல்கள் இன்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
2: மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
0: இணைந்திருங்கள் ஊட்டி பண்பலை 101.8 உடன்.

பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

0: மக்களாட்சி வாழ்கவென்றே
1: கேட்ட பாடல் ஒலித்தது தனிப்பிறவி படத்திற்காக கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் இந்த பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நேரம் 5:26. உங்கள் ஊட்டி FM 101.8.

0: கேட்ட பாடல் ஒலித்தது வாலி அவர்களின் பாடல். வரிகளுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை அமைப்பில், படகோட்டி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில்.
1: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

0: கேட்ட பாடல் ஒழித்தது சந்திரோதயம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் அவர்களின் குரலில்.
1: மாலை வேளையில் மதுர கானங்களால் உங்கள் மனதை வருடி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
2: எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான்.
1: மனித மனங்களின் குழப்பத்தை நீக்கி தெளிவை ஏற்படுத்தும் தத்துவ பாடல்கள் இன்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
3: மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
1: இணைந்திருங்கள் ஊட்டி பண்பலை 101.8.

0: நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக ஒலித்தது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் மருதகாசி அவர்களின் பாடல். வரிகளுக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

சூரியகாந்தி படத்திற்காக ஒலித்தது டி எம் சௌந்தரராஜன் அவர்களின் குரலில் இந்த பாடல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. நேரம் 5:45.

பாலும் பழமும் படம் பாடலை தொடர்ந்து ஒழித்தது அன்னை படத்திற்காக. இந்த பாடலோடு இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
3: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
2: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
3: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
3: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
2: ஆனா அக்கா
3: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
2: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
4: RBI சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: நேர்களே, இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:40 பெட்டத கமலு, வடுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீ சசிதரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் திரைகாணும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சல். தொடர்ந்து நினைத்தாலே இணைக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 கனகதாரா ஸ்தோத்ர வைபவம் இசைப்பேருரை. ஈரோடு எஸ் பாலாஜி அவர்களின் இசைப்பேருரை. எம் விஜய் அவர்கள் வயலின். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு, டெல்லி அஞ்சல். இனி நாளை காலை ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 அருளைசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்களின் செயல்பாடுகள் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. ஹோமியோபதியின் அடிப்படை கோட்பாடுகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 4வது பருவத்தின் முதல் பகுதி. நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா, இடைவிடாத முயற்சிகளா. அதனைத் தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. முதல் பாடல் ஒலித்தது பாகுபலி படத்திற்காக தீபக் அவர்களின் குரலில், அடுத்த பாடலாக ஒலித்தது டிராகன் படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மற்றும் லியோன் ஜேம்ஸ் அவர்களின் குரலில்.

முகமது பின் துக்ளக் பட பாடலை தொடர்ந்து ஒலித்தது தசாவதாரம் படத்திற்காக சாதன சர்க்கம் மற்றும் கமலஹாசன் அவர்களின் குரலில். ஒரு மனிதன் தவறு செய்த பின் அதை எண்ணி வருந்துவதோ அல்லது அதனை திருத்திக் கொள்ள முற்படுவதோ சரியானதுதான். ஆனால் அதை காட்டிலும் எளிய காரியம் ஒன்று உண்டு. விழுந்து எழுந்திருப்பதை விட விழாமல் இருப்பதே சிறந்தது. அதுவே நிஜமான வெற்றி என தாயுமானவர் அவர்களின் சிந்தனை வரிகளோடு இன்றைய விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது.

0: வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
0: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
0: முதல்ல

0: பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
0: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாபலா. தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
6: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர்திரங்கா.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை பாராட்டுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
5: தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் இரண்டாம் சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000+ மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30,00,000+ அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இரண்டாம் சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும். இந்நிலையில் இரண்டாம் சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000+ மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
5: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
8: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
5: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000+ மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000+ மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25,00,000+ மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்பிரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர்.

0: மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்வீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதித்தி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடும்.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: ஏற்பாடு ஆயிடுச்சு.
6: எதுக்கு?
5: குட்டியோட ஃபீஸுக்கு.
6: காட்டு.
5: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
6: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
5: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க.
6: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
7: RBI சொல்கிறது,
8: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
9: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:42.
10: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
11: ನಾಗುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ FM 101.8. ಜನವು ಸಂತುತ್ತೋ 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ನಂಗ ಊಟಿ FM 101.8 ತೋಕೆ ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಬಂದ್ರ ಜನವು ಸಂತುತ್ತೋ 6:41 ನೀವು ಟ್ಯೂನ್ ಮಾಡ್ತದ ಮರಿಬೇಡಿ. ಈ ಜಾಮದೋಗೆ ಎತ್ತ ಪಾಟು, ಸೋಮಿ ಪಾಟು, ಸಂತೋಷವಾದ ಪಾಟು, ದುಃಖ ಪಾಟು ಎಲ್ಲಾವೇ ಕಲಂದ ಒಂದು ಪಾಡಲ್ ಕದತ್ತ ಈ 20 ನಿಮಿಷ ಬಂದ್ರ. ಈ ಜಾಮದಾಗ ಬಪ್ಪ ಕದೆ ಎಲ್ಲ ನಂಗ ಕೇತು ಅಪ್ಪರ್ ಜನ ಎಟ್ರ ಈ ಕದೆಯವೇ ನಂಗ ಮರುದಿದ್ದ ಅತ್ತಮಾವಕ್ ಸಾಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ನಿಂಗಾಗಿ ಡೈಲಿ ಡೈಲಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದ್ಯೋ ನಿಂಗ ಊಟಿ FM 101.8 ಗಮನ ಮಾಡಿ ಕೇತು ನೋಡಿವಿ. ಇದು ಊಟಿ FM 101.8.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
1: தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல் மற்றும் கரும்புக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகை உயர்வு பற்றிய அறிவிப்பு மற்றும் அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்படும் என்ற அரசினர் தனி தீர்மானம் ஆகியவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். பேரவை தொடங்கியதும் முன்னாள் உறுப்பினர் கோமுகி மணியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் திரு விஜய் பேசியபோது, தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உயிர் உணர்வு என்றார். தமிழ் என்று சொன்னாலே மொழி உணர்வு புரியும். 1970 நவம்பர் 23 முதல் தமிழ்தாய் வாழ்த்து தமிழக அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், 1971 டிசம்பர் 12 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டு அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் விவரித்தார். இந்நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை கைவிட்டு விடாமல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். தமிழ்மொழி பேசாத மக்கள் வாழும் நாடே உலகில் இல்லை என்றும், தமிழ் என்றாலே கெத்து பவர் என்றார். தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளினால் தமிழ்நாடு சும்மா இருக்காது, அரசு இந்த பிரச்சினையில் சமரசத்திற்கு வராது என்றும், தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது முதலில்தான் இருக்க வேண்டும், இதில் அரசியல் விவாதம் தேவையில்லை, கட்சி வேறுபாடுகளை கடந்து கட்டாயமாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அனைத்து கட்சிகளுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் தீர்மானத்தை அவையில் அவர் படித்தார். மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் 9 வெளியிட்டுள்ள கடிதத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1970 முதல் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவது மரபுத்தன்மையாகவும் அரசு உத்தரவு மூலமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை பேரவை வலியுறுத்துகிறது. எனவே நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இவ்வாறு தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், தமிழ்மொழிக்கு 3வது இடம் என்பது நமக்கு அவமானம் என்றார். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்பது வரலாறு. முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தை முழு மனதுடன் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன் என்றார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, தேசப்பற்றும் மொழிப்பற்றும் வெவ்வேறு அல்ல, தமிழ்மொழி நமது பண்பாட்டின் அடையாளம், அதை பாதுகாப்பதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் மதுரையிலும் தஞ்சையிலும் உலக தமிழ் மாநாட்டை மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடத்தி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறி, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி சார்பில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தீர்மானத்தை வரவேற்று பேசினார். 8 கோடி தமிழ் மக்களும் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக அவர் கூறினார். சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி தமிழ்மொழிக்கு தமிழகத்திற்கு என்று ஒரு அடையாளத்தை மறைந்த முதலமைச்சர் அண்ணா உருவாக்கியதாக தெரிவித்தார். ஒரு மொழி ஒரு நாடு என்பது தேசிய இனத்தை அழிக்கும் முயற்சி என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசியபோது, மத்திய அரசு இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆளுநர் பங்குபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை 3வதாக பாடுவதை நிறுத்தி முதலில் பாட வேண்டும் என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து பேசும்போது, 3வது இடத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருப்பது வருந்தத்தக்கது என்றார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தீர்மானத்தை வரவேற்பதாக கூறினார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசியபோது, மொழி மீது உள்ள பற்று காரணமாக தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டி பெருமைப்படுகிறார்கள். தமிழ்தாயின் நெற்றியில் உள்ள பொட்டு தமிழின் புகழை 8 திக்கிலும் பரப்புகிறது. எனவே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை தமிழர்கள் அனைவரும் வரவேற்பார்கள் என்பதில் ஐயமில்லை என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி தீர்மானத்தை வரவேற்று தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று உறுதிபட தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளதை பாராட்டினார். பின்னர் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனையடுத்து முதலமைச்சர் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்காக நன்றி தெரிவித்து, தமிழ் ஒரு மொழி மட்டுமன்று, அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரீகம், அதோடு தமிழ் நம் உயிர், தமிழ் நம் உணர்வு என்பதை தமிழக அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது என்றார். மேலும் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை, சிறப்பு மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ் தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதை என்றும், இந்த நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் கூறி, உலகெங்கும் தமிழ்தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழ்நாட்டின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்றார். பின்னர் பேரவை விதி 110 கீழ் நெல் மற்றும் கரும்புக்கான அரசின் ஊக்கத்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டபோது அவையில் பலத்த கரவொலி எழுந்தது. விவசாயிகள் நெல் மற்றும் கரும்பை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிடுகின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் நிதிநிலை சரியில்லாமல் இருந்தாலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கருதி வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மாநில அரசு நெல் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிப்பதாக அவர் கூறினார். குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும், பொதுரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 159 ரூபாயும் உயர்த்தி சன்னரக நெல் 2750 ரூபாய்க்கும் பொதுரக நெல் 2600 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் என்றார். ஒரே ஆண்டில் இந்த அளவிற்கு உயர்த்தி வழங்குவது இதுவே முதல் முறை என்றும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். இதேபோல கரும்பு அறவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசு என்று விலை நிர்ணயம் செய்துள்ளது. இந்த தொகைக்கு மேல் தமிழ்நாடு அரசு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி வழங்கும் என்றார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலையாக கிடைக்கும் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கியதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், முதலாண்டிலேயே 360 ரூபாய் 50 காசு உயர்த்தி தாவேக்க அரசு வழங்கியுள்ளது என்பதை பெருமையோடு கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முதலாண்டிலேயே 360 ரூபாய் 50 காசு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமைப்பட தெரிவித்தார். இது வரலாற்றில் முதல் முறை என்றும், தமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் கிராமங்களின் வாழ்வாதாரம் சிறக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் கூறியபோது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மேசையை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் 2026-27 ஆண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது விவாதம் 2வது நாளாக நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் முன்னாள் வேளாண் அமைச்சர் திரு MR K பன்னீர்செல்வம், 4000 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் தங்கள் ஆட்சியில் திறக்கப்பட்டுள்ளது என்றார். அப்போது அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா குறுக்கிட்டு, தமிழ்நாட்டில் கரும்பு உற்பத்தி 70% குறைந்துவிட்டது ஏன் என்று கேட்டார். இதனை ஒப்புக்கொண்டு பேசிய திரு MR K பன்னீர்செல்வம், கரும்பு உற்பத்தி செலவு அதிகமாக உள்ளதால் மாற்று பெயர்களுக்கு விவசாயிகள் மாறிவிட்டனர் என்றார். மீண்டும் குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா, இந்தியாவில் மகாராஷ்டிராவில்தான் கரும்பு உற்பத்தி அதிகம் உள்ளது என்றும், அங்குள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து கூட்டுறவு சங்கம் அமைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளதால் கரும்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும், இதனை தமிழ்நாடு அரசும் பின்பற்றும் என்று தெரிவித்தார். முன்னாள் உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி குறுக்கிட்டு, தமிழ்நாட்டில் 38,000 நியாய விலைக் கடைகள் இருக்கிறது. 5 ஆண்டு காலமும் தரமான அரிசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் கூட புகார் வரவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய திரு MR K பன்னீர்செல்வம், சிறு குறு விவசாயிகள் என்று பிரித்து பார்க்காமல் அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்து பேசிய தாவேக உறுப்பினர் திரு அருள் பிரகாசம், வாழ்வில் திருமணம் என்பது ஒருமுறைதான் வரும். பெண்களின் திருமணத்திற்கு அவர்களின் அண்ணனாக தம்பியாக கருதி 8 கிராம் தங்க நாணயம் ஒரு பட்டுப்புடவை வழங்குவதாக அறிவித்து அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ததற்கும் முதலமைச்சரை பாராட்டினார். 50 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு சிதிலமடைந்த நிலையில் உள்ள ஜாஃபர்கான்பேட்டை, கோட்டூர்புரம் போன்ற சில பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அமமுக உறுப்பினர் திரு காமராஜ் பேசியபோது, தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசின் தீர்மானத்தை வரவேற்று பாராட்டினார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவாதம் பிற்பகலும் நீடித்தது. தாவேக உறுப்பினர்கள் திரு கதிரவன், திரு விஜய் பிரபு, தி திமுக உறுப்பினர்கள் திரு தமிமுன் அன்சாரி, திரு ராஜேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு ஜோதிமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் ஆகியோர் பேசினார்கள். பிற்பகல் 3:30 இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எடுத்ததற்கெல்லாம் மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை, அவசியம் ஏற்பட்டால் எதிர்ப்போம் என்று ஏற்கனவே பேரவையில் கூறியிருந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இன்றைய தினம் தமிழ் தாய் வாழ்த்து அரசு விழாக்களில் முதலில் பாடப்படும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த பிரச்சினையில் சமரசத்திற்கு இடமில்லை என்று உறுதிபட தெரிவித்திருப்பது பாராட்டத்தக்கது.
0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமிளா. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன் அவர்கள்.
2: ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் நெடும்புலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் விக்ஷத் பாரத் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் ₹24,00,000 மதிப்பீட்டில் புதியதாக ஈஸ்வரன் கோவில் நீர் சேகரிப்பு குளம் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து நெடும்புலி மற்றும் நாகவேடு ஊராட்சியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் நெடும்புலி ஊராட்சியில் 90 பயனாளிகளுக்கு, நாகவேடு ஊராட்சியில் 71 பயனாளிகளுக்கு பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். ரேஷன் பொருட்கள் முறையாக வந்தடைகிறதா, பொருட்களின் தரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 53 கோடி செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சுபாராவ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தண்டவாள சீரமைப்பு பணிகளும் அரக்கோணத்தில் புதிதாக அமைத்து வரும் யார்டு பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் புதிய ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வருகிறது. தற்பொழுது 12 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் அளவு கொண்ட பாதசாரிகள் நடைபாதை அமைக்கப்பட்டு வருவதாகவும், இப்பணிகள் நிறைவு பெற்று பின்பு பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். மேலும் அரக்கோணம் செங்கல்பட்டு வழி மார்க்கத்தில் இரு வழி மார்க்கம் அடுத்த ஆண்டு முதல் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், அரக்கோணம் ரேணிகுண்டா மார்க்கமும் அடுத்த ஆண்டு துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், வெள்ளிவாக்கம் அம்பத்தூர் இடையே தற்பொழுது முதல் கட்டமாக 5 மற்றும் 6 தண்டவாளங்கள் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி கிராமத்தில் வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப வேளாண்மை முகமை அட்மா திட்டத்தின் கீழ் உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர், அட்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தொழில்நுட்ப தகவல்களை நேரடியாக கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய இயந்திரங்களை தங்கள் வயலில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என செயல் விளக்கமும் அளிக்கப்படுகிறது. மேலும் இயற்கை சாகுபடி முறைகள், புதிய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், கரும்பு வகைகள் போன்ற அனைத்து ரகங்களை பயன்படுத்தி இடுபொருள் செலவுகளை குறைத்து அதிகளவு மகசூல் பெற்று விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசின் மானிய விலையில் 2 பயனாளிகளுக்கு தலா 10 கிலோ மிளகு சம்பா கருப்பு கவுனி அரிசி வகைகள், ஆடிப்பட்ட சாகுபடிக்கு தேவையான காய்கறி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் பிரியா வழங்கினார். முன்னதாக தோட்டக்கலை வேளாண் மற்றும் கால்நடை துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டு அதன் பயன்கள் கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஆதிபராசக்தி தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சக்தி மாற்றத்தின் சக்தி, போதைக்கு எதிராக ஒன்றிணைவோம் தலைப்பில் மாணவர்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசும்பொழுது, போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நலம், மனநலம் மற்றும் சமூக பாதிப்புகளை விரிவாக எடுத்துரைத்து, போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்கள் உறுதியுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து, போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் அறிவேன், நான் அதற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரைகளை வழங்குவேன், போதைக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளில் அரசுடன் முழுமையாக இணைந்து நிற்பேன், தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலும் வேறறுத்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் என்னால் இயன்ற உதவிகளை வழங்குவேன் என உறுதியேற்கிறேன் என போதைப்பொருள் ஒழிப்பிற்கான உறுதிமொழியினை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.

0: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில்

0: அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில்அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17 நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின்போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் மார்டின் போரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று

0: அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வானிலை முன் அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த இரு தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 15 முதல் 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும்.

வானிலை சார்ந்த விவசாயிகளுக்கான ஆலோசனைகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். வேளாண் குறிப்புகள். கேரட் பயிரில் துருயி தடுக்க விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான் ராணி ரிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

தோட்டக்கலை பயிர்களான பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டேசம் 1 கிராம் அல்லது காப்பராக்சி குளோரைட் 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். வாழை பயிரிற்கு 5 மாத வயதுள்ள மரங்கள் மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும், வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களை ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தலாம். தேவையெனில் டைமெத்தயோட் 2.0 என்ற அளவிலும், தயாமீத்தஸ் 0.2 லிட்டர் என்ற அளவிலும் தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து கோடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசிதரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி ஜே ஜெபராஜ்.
1: நேர்களை, இந்த வாரம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதற்காக கூடலூர் பகுதியிலேருந்து விவசாயி சசிதரன் அவர்களோட தான் பேசுகிறோம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: கூடலூரில் இப்போ மழைக்காலம் இல்லைங்களா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மூணு மாதம்.
2: ஆமாம் சார், இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து ஹெவியாக மழை பெய்கிற சமயம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல.
1: இப்போ மழை இருக்கும்போது தொடர்ந்து இருக்கக்கூடிய மழை, அந்த ஒளபூமி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, தண்ணி அதிகமாக இருக்கும்போது சில பயிர்களை பயிரிட முடியாது, அந்த மாதிரி வரிசையில் ஏதாவது சொல்ல முடியுமா?
2: ஆமாம் சார், இப்போ வந்து மரவள்ளி போடுறதுக்கு கஷ்டம், காய்கறிகள் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ஒளபூமியில் வந்து என்ன நல்லா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல் நல்லா வரும், அவ்வளோ சார். மற்ற காய்கறி அல்லது வாழை வரும், மற்றபடி சில காய்கறிகள்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு வந்து மண்ணு வந்து ஏற்கனவே வெட்டி காஞ்சி தண்ணி திரும்ப நனைச்சி பவுடர் பண்ணி அந்த மாதிரி தான் செய்யணும்.
1: கொஞ்சம் மேடான பகுதி எவ்வளோ மழை இருந்தாலும் கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா?
2: ஆமாம் சார், மேடாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் தண்ணி வடிகிறதுனால ரொம்ப குழகுடன் இல்லாமல் ஒரு மாதிரி சொரசொரன் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம மரவள்ளி, இந்த மாதிரி சேம்பு, சேனை, இந்த மாதிரி சில பயிர்கள் வந்து போட்டுக்கலாம்.
1: இப்போது நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு பற்றி தான் நம்ம இந்த வாரம் பேச போகிறோம். இப்போது இந்த மரவள்ளி கிழங்கு அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, மரவள்ளி கிழங்குக்கு வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் நிறைய இருக்கா?
2: நிச்சயமாக சார், இப்போ வந்து இது வந்து கேரளா கலாச்சாரத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா ஹோட்டல்களையும் பார்க்கும்போது இந்த கப்பை இறைச்சி அப்படின்ற ஒரு உணவுப் பொருள் செய்கிறாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வந்து தேவைப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா சில கல்யாண வீடுகளில், விசேஷ வீடுகளில் வந்து இந்த கப்பை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவு தயாரிக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக இது வந்து நல்ல ஒரு டிமாண்ட் உள்ள பொருள் தான் சார்.
1: நீங்கள் சொல்லும்போது அதாவது நிறைய பேருக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு வந்து அது அந்தளவுக்கு அது பழக்கப்பட்டிருக்குதா அப்படின்றது தெரியல. மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம், கப்பை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மரவள்ளி கிழங்கு கப்பைன்றது வந்து, கப்பை அப்படின்றது வந்து தமிழ் பேசுகிறது, நான் மலையாளத்தில் இது என்னன்னு சொல்கிறேன்.
2: கப்பைன்றது ஆக்சுவலி வந்து மலையாள பேர் தான் சார். தமிழில் வந்து மரவள்ளின்னு சொல்லுவாங்க, இன்னும் சில ஊர்களில் கசாவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வீடுகள்லேயும் கூட சிலர் வந்து உணவுப் பொருளாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது சாயந்தரம் அந்த மாதிரி கூட அவிச்சு டீக்கு அந்த மாதிரி கூட சாப்பிட்றாங்க சார்.
1: இப்போது நிறைய இடங்களில் தமிழ்நாடு பகுதியில் இருக்கக்கூடியவங்க மரவள்ளி வந்து இந்த ஸ்நாக்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து மரவள்ளி அதோடு சேர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மீட்டு, ஒருவேளை மீனோ கறியோ அதோடு சேர்த்து அதுதான் ஒரு டிஷ், அதாவது டின்னர் இல்லைன்னா காலை உணவு, காலை சிற்றுண்டி, பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொல்லி சாப்பிட்றாங்க. அதனால மரவள்ளி கிழங்குக்கு டிமாண்ட் ஜாஸ்தியோ?
2: நிச்சயமாக சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், டீ நேரங்களுக்கு சிப்ஸ் மாதிரி பண்ணி தான் சாப்பிட்றத நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை சார். இப்போ வந்து சாயந்தர நேரங்களில் வந்து அதை வந்து அவிச்சு கூட சாப்பிடுவாங்க. இன்னும் சிலர் வந்து அதை நல்லா அவிச்சு மசிச்சு அதோடு கூட கறி நல்லா செஞ்சு சாப்பிடுவாங்க. அதோட மீன் குழம்புக்கும் அதை வந்து நல்ல ஒரு மேட்சான ஒரு பொருள் தான். ஆகவே இது வந்து இங்கே நல்ல ஒரு பெயர் பெற்ற உணவும் கூட, அதே சமயத்தில் டிமாண்ட் உள்ள உணவும் கூட சார்.
1: மரவள்ளி கிழங்குல நிறையா அதாவது பயன்பாடு

0: இருக்குது அப்படின்றது தான் பொதுவாக பார்க்கக்கூடியது. மரவள்ளி கிழங்க மாவா பவுடர் பண்ணி பயன்படுத்தக்கூடியது, சிப்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி. அதே உணவுல வந்து சிற்றுண்டி, அது மரவள்ளி கிழங்கோட நீங்கள் சொல்கிற மாதிரி கறி வகைகளோட சேர்த்து அதே ஒரு சிற்றுண்டியாக எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மரவள்ளி கிழங்குக்கு இப்போ டிமாண்ட் இருக்குது அப்படின்றது. இப்போ மரவள்ளி கிழங்கு பயிரிடுறதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, விதையை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க, நீங்கள் நிலத்தில் அதை எப்படி போடுவீங்க, நீங்களே விதையை எடுப்பீங்களா, இல்லைனா விதை கிழங்கை எப்படி ரெடி பண்ணுறது?
1: நிச்சயமாக சார், இது வந்து விதை அப்படின்னு சொல்லப்போனால் அது கிழங்கு கிடையாது. கிழங்கு வந்து ஒரு காலம் முளைக்கவும் முளைக்காது. இது வந்து செடி தான் சார், அதனுடைய அதாவது தண்டு, தண்டு பகுதியில் வந்து ஒரு கணிப்பு மாதிரி அல்லது கண் மாதிரி சில இடங்கள் அப்படி இருக்கும். அதை வந்து ஒரு அடி அல்லது முக்கால் அடி தூரத்துக்கு நாங்கள் இது வெட்டி வச்சுக்கிடுவோம். அதை முழு கம்பாகவே வச்சுருப்போம். தேவைக்கு ஏற்றாற் போல் சில சமயங்கள் நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சா கூட அந்த தண்டு வந்து கெட்டு போகாது. ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சு நாங்கள் உபயோகப்படுத்தலாம். அந்த தண்டானது வந்து சொன்ன மாதிரிக்கு ஒரு அடி முக்கால் அடி அளவுக்கு நாங்கள் தேவைப்படுற சமயங்கள் அந்த விவசாயம் செய்கிற சமயங்களில் வெட்டி நடுவோம் சார்.
0: அதாவது மரவள்ளி கிழங்குலேயே அந்த தண்டை எடுத்து நீங்கள் செப்பரேட் பண்ணி அதாவது அடுத்த கிராப்புக்காக வச்சுக்க முடியுமா, இல்லைனா தனியாக அதை வாங்குவீங்களா?
1: இப்போ நாங்கள் வந்து மரவள்ளியினுடைய சமயம் வந்து 8 மாதம் சார். அந்த 8 மாதத்தில் நாங்கள் அதை அறுவடை செஞ்சுருவோம். அறுவடை செஞ்சதுக்கப்புறம் கிழங்கெல்லாம் விற்றுருவோம். அந்த தண்டை வந்து ஒரு இடத்துல வெயில் படாத மாதிரிக்கு மழை படாத மாதிரிக்கு நாங்கள் வந்து அதை சேமித்து வச்சுருப்போம். அதை வந்து திரும்ப அந்த நிலத்தையோ அல்லது அடுத்த நிலத்தையோ நாங்கள் இதுக்குரிய தயார் செய்து ஒரு அடி ரெண்டு அடி அளவில் அந்த அதை ஹைட்டு ஆக்கி உயரமாக்கி அது மேலே ஒரு அடி அல்லது முக்கால் அடி அளவுக்கு இந்த கம்பை வெட்டி நாங்கள் அதை நடவும் செய்வோம் சார். அந்த மாதிரி தான் இதை வந்து நாங்கள் பண்ணுறோம். ஆனால் சில சமயங்களில் இப்போ வந்து நமக்கு நம்மக்கிட்ட தண்டு இல்லை அப்படின்னாக்க பக்கத்து தோட்டத்தில் யாராவது இதை வந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ நமக்கு நிலந்தான் இருக்கும், நம்மகிட்ட தண்டு இருக்காது. அல்லது நமக்கு இந்த தண்டு அவ்வளோ நேரத்துக்கு அல்லது அவ்வளோ நாட்களுக்கு அவ்வளோ மாதங்களுக்கு வைக்க முடியாது அப்படின்றனால அது கெட்டு போயிடும். அதே சமயம் பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற போது நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து பண்டமாற்று முறையில் அதை நாங்கள் வாங்கிடுவோம் அல்லது விலை கொடுத்து கூட வாங்கிடுவோம் சார்.
0: பண்டமாற்று முறைனா அது எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்து இதை இதை கொடுத்து அதை வாங்குறதான் இல்லையா?
1: நிச்சயமாக சார். இப்போ நாங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மரவள்ளி தண்டை நாங்கள் விதையாக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவங்க வேறு ஏதாவது சேனை கிழங்கு அல்லது சேம்பு கிழங்கு அல்லது வாழை கன்று இது மாதிரியெல்லாம் எங்களுக்கு தருவாங்க சார். இந்த மாதிரி நாங்கள் பண்டமாற்று முறையை பண்ணிக்கிறோம் சார்.
0: இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது இதில் ரகங்கள் இந்த மாதிரி இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு விதையிலையும் அந்த மாதிரி இருக்குது. இந்த மரவள்ளி கிழங்குலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: நிச்சயமாக இருக்குது சார். ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி 2 ரகம் இருந்துச்சு சார். ஒன்று வெள்ளை மரவள்ளின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று 18 மரவள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 2 ரகமும் யாரும் அவ்வளோவா செய்கிறதில்ல. ஏன்னா வெள்ளை மரவள்ளியில் மகசூல் ரொம்ப குறைவு, 18ன்றது அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் வந்து அதை யாரும் செய்கிறதில்ல. இப்போ வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடியது ஆம்பக்காடன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரகம் இருக்குது சார். அதுதான் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து செய்கிறாங்க.
0: இப்போது இந்த ரகம் வந்து இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பழங்கள்லாம் அதுதான் ரசத்தாளி இல்லை செவ்வாழை எதற்கு காஸ்ட்லி, அந்த மாதிரி இந்த ரகத்துக்கு தான், இந்த ரகம் மர வெள்ளிக்கிழங்குக்கு தான் நல்ல விலை நல்ல சத்துக்கள் அடங்கியது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா?
1: நிச்சயமாக சார். இப்போதைக்கு வந்து ஆம்பக்காடன்றது வந்து நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியதும் கூட நல்ல ருசியானதும் கூட, அதாவது ஒரே கொதியில் நல்ல சாப்பிடக்கூடிய ஒரு மாவு பதத்தில் வேகக்கூடிய ஒரு ரகம்னா அது ஆம்பக்காடன் ரகம் தான் சார். அதனால் அந்த ரகத்தை தான் இப்போ எல்லாருமே விரும்பி அதை பயிர் செய்கிறாங்க. நல்ல மகசூலும் நல்ல மிருதுவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதை செய்கிறாங்க சார்.
0: இப்போ சாதாரணமாக வெங்காயம் எடுத்துக்கிட்டால், ரொம்ப சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டால் அதில் ரொம்ப பெருசாக இருக்கிறதுல நாட்டு வெங்காயம் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு பார்க்கும்போது மரவள்ளி கிழங்கோட அந்த ரகம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப அவ்வளோ நீளத்துக்கு இருக்கும், அவ்வளோ தடிமனாக இருக்கும். இப்போ ரொம்ப தடிமனாக போகும்போதோ இல்லைன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும்போதோ அதனுடைய டேஸ்ட்டோ இல்லைன்னா அதனுடைய சத்துக்களோ அது வந்து விலை போகிறதுலையோ ஏதாவது அதுக்கு நல்ல அதிக விலை கிடைக்காம போகுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா?
1: நிச்சயமாக அது உண்மைதான் சார். ஆனால் இந்த ரொம்ப தடிமனாக இருக்கிறனால அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. அது வந்து தவறான தகவல் தான் சார். அதில் வேற ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்து வந்து வாங்கக்கூடியது தான். அந்த நம்ம தண்டோட கூட ஒட்டி இருக்கிற பகுதி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ருசியில் வந்து எந்த விதமான வித்தியாசங்களும் கிடையாது, அதை சாப்பிட்றதுல எந்த விதமான பாதிப்பும் கிடையாது சார்.
0: அதாவது அந்த நாற்று நட்ட பிறகு பராமரிப்பு, அதற்குரிய உரம், பூச்சிக்கொல்லி, இதை பற்றி சொல்லுங்கள்.
1: பெரும்பாலும் இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துன்றது தேவைப்படாது சார். ஆனால் சில சமயங்களில் சில இடங்களுக்கு அந்த சில பக்கத்தில் இருக்கிற சில விவசாயங்கள் செய்கிறத பொறுத்து அந்த சில பூச்சிகள், மாவு பூச்சின்னு ஒன்று இருக்கு.

0: அது வந்து சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது, எல்லா இடங்களும் இல்லை. சில சமயங்களில் அபூர்வமாக அந்த பூச்சியினுடைய தாக்குதல் சில சமயங்களில் இருக்கலாம். மற்றபடி இதுக்கு பூச்சி மருந்துன்றது தேவையே கிடையாது. உரம் வந்து நம்ம வந்து சாணி சேர்த்துக்கிறலாம். அதே சமயத்தில் ஆங்கில உரம்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஒரு 10 கிராம் 25 கிராம் அளவுக்கு கூட இதுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சார். அது வந்து நல்ல இந்த கம்புக்கு நல்ல வளர்ச்சி தரும். அதே சமயத்தில் கிழங்குக்கு கூட நல்ல வளர்ச்சியை நல்ல தடிமனை தரக்கூடிய கனம் தரக்கூடிய அது உரமாக அது தேவைப்படுது சார்.
1: இப்போ சுமார் நீங்கள் ஒரு ஏக்கரில் நீங்கள் விவசாயம் செய்கிறதா எவ்வளவு இடைவெளி விட்டு எத்தனை நாற்றுகள் நட முடியும்
0: சார்? வந்து ஒரு ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 செடியை வைக்க முடியும் சார். ஒரு செடிக்கு 3 அடி இடைவெளி வந்து இருந்தால் மிகவும் நல்லது. சிலர் 2 அடி 2.5 அடி இடைவெளி கூட வைக்கிறாங்க, அப்பவும் ஓரளவுக்கு வருது. ஆனால் 3 அடி இருந்தால் நம்ம எதிர்பார்க்குற அளவை விட ஒரு நல்ல மகசூல். கிட்டத்தட்ட 18 கிலோ வரைக்கும் நாங்கள் வந்து அதை 3 அடி இடைவெளி விட்டு செஞ்சப்போ மகசூல் பார்த்துருக்குறோம் சார்.
1: அதாவது தண்ணி இருக்கிற காடாக இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு முதலீடு எவ்வளவு தேவைப்படும்? அதாவது சாதாரணமாக விதை வாங்குறதுலேருந்து ஆட்கூலி அது போக பராமரிப்பு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும்
0: சார்? ஒரு ஏக்கருக்குன்னு சொல்லும்போது நம்ம விதையை வந்து நம்மகிட்ட இருந்தால் அந்த செலவு நமக்கு மிச்சம். நம்ம புதுசாக ஒரு இடத்த தயார் பண்ணி விதையை வந்து வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வாங்குறதுக்கு ஒரு 3000 ரூபா ஒரு ஏக்கருக்கு தண்டு வந்து தேவைப்படும் சார். ஆனால் ஆட்கூலி தான் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய செலவாகும் சார். ஆட்கூலி வந்து இன்றைக்கி ஆட்கள் கிடைக்கிற ரொம்ப குறைவுன்றதுனால ஆட்களுக்கு வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் வந்து கூலி கொடுக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து வரும்போது டீ கடி இந்த மாதிரி கொடுக்கணும். அதே சமயங்களில் வந்து அவங்களுக்கு மதிய சாப்பாடு கொடுக்கணும். மாலை நேரத்தில் கூட அவங்களுக்கு வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் சார். இந்த செலவுகள் இருக்குது. இந்த செலவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம செய்யும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே ஆகும் சார். இந்த ஆட்கூலி தண்டு வாங்குறது இந்த ரெண்டும். ஆமாம் சார்.
1: இது போக பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஜாஸ்தி தேவைப்படாதுன்னு சொல்லிட்டீங்க. உரம் அதை பற்றி, உரத்துக்கோ அல்லது தண்ணீர் வந்து ஏற்கனவே இருக்கிறனால அதை பாய்ச்சிடலாம். உரத்துக்கு வேறு மருந்துகள் ஏதாவது செலவு இருக்கா?
0: இதுக்கு வேறு எந்த மருந்தும் நம்ம செய்ய போகிறதில்ல சார். உரம் மட்டும், அதாவது அடி உரம்னு சொல்ல போனால் நம்ம வந்து ஏற்கனவே சாணி நல்ல காய வச்சு உலர்த்தி வச்ச பொடி பண்ணி வச்ச சாணியை நாங்கள் வாங்கி மூட்டையை வச்சுக்கிடுவோம். அது வந்து உள்ளூர்களே கிடைக்கும். அது வந்து ரொம்ப விலையில் ஒரு மூட்டைக்கு 300 ரூபாய் தான். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஏக்கர் செய்யணும்னா ஒரு 10 மூட்டை சாணி ஒரு 3000 ரூபாய் அதுக்கு போதும். அதே சமயம் இது முளைச்சி வர்றதப்போ அந்த 1.5 மாதம் 2 மாதம் அந்த சமயங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து 50 கிலோ இந்த காம்ப்ளெக்ஸ் உரமானது ஒரு செடிக்கு 50 கிராம் அல்லது 25 கிராம் அளவுக்கு நம்ம செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுவோம் சார். அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை அந்த மாதிரி போடுவோம் சார். போட்டு நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து தண்ணி ஊற்றுவோம். அது வந்து நல்ல மகசூலாக எடுத்துக்கிறோம்.
1: இப்போ அது நல்லா வளரும் போது முதல்ல வந்து அதனுடைய பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மண் அணைக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். செடி முளைத்து வரும்போது அந்த மண் அணைக்கிறதுனுடைய அந்த செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க.
0: மண் வந்து இது நம்ம வந்து மழை காலத்தில் ரொம்ப கஷ்டம் சார். கொஞ்சம் வெயில் மழை இல்லாத சமயங்களில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வாரமாவது மழை இல்லாமல் இருந்தால் இந்த பெட்டு வந்து எடுப்போம் சார். பெட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அகலத்துக்கு வந்து நம்ம எடுப்போம். அது வந்து 3 அடி உயரத்துக்கும் நம்ம எடுப்போம். அப்புறம் அதை கொத்தி பவுடர் பண்ணி அதில் வந்து இந்த கம்பை வந்து நடுவு செய்வோம் சார். அந்த மாதிரி செய்யும்போது தான் இது வந்து இந்த வேர் ஓட்டம் நல்லா வரும். இந்த வேர் ஓடுறதை வச்சு தான் செடியும் வளரும். செடி வளரதை பொறுத்து தான் நல்லா கிழங்கும் வரும் சார். அதுக்காக இந்த மண்ணுக்குரிய காரியங்கள் வந்து முதலாவது நம்ம செஞ்சு வச்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியம் சார்.
1: முதல் தடவை அந்த மண் கட்டுறது இல்லைங்களா, எந்த அதாவது 1 மாசமா இல்லைனா 15 நாளா அது எவ்வளவு காலம் முதல் பராமரிப்பு?
0: அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இந்த மண் வந்து மழை இல்லாத சமயமாக இருக்கணும். ஒன்று நமக்கு உழவு முடிஞ்சால் டிராக்டர் வச்சு உழவு முடிஞ்சால் மழை இல்லாமல் இருக்கும்போது தான் அதை செய்ய முடியும். அதாவது 1 நாள் 2 நாள் மழை இல்லாமல் இல்லை, மாதக்கணக்காக மழை இல்லாமல் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் மழை இல்லாமல் இருந்து நல்லா உலர்ந்தால் தான் டிராக்டரே ஓட்ட முடியும். அல்லாத பட்சத்தில் வந்து ஆட்கள் வச்சு செய்கிறதா இருந்தால் நமக்கு 1 மாதம் வரைக்கும் அது தேவைப்படும் சார் சமயம். அந்த சமயங்களில் வந்து தண்ணியை மொத்தம் வடிய வச்சு நாலா பக்கம் கால்வாய் வந்து வாய்க்காலை வந்து வெட்டி அந்த தண்ணியை இருக்கிற தண்ணியெல்லாம் வடிய விட்டு அதுக்கப்புறம் பெட்டாக எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப கொத்தி அந்த கொத்தி அதுக்கப்புறம் உலர்ந்ததுக்கப்புறம் திரும்ப இன்னொரு கொத்து கொத்தி அதை பவுடராக்கி அந்த மாதிரி பாத்தி கட்டி அதில் வந்து நடுவு செய்வோம் சார்.
1: இப்போ அந்த வேர்கள் இருந்து கிழங்கு வந்து எவ்வளோ மாசத்துக்கு அப்புறம் முளைக்க ஆரம்பிக்கும்?
0: நடவு செஞ்ச கிட்டத்தட்ட 1 வாரத்திலேயே இந்த வேர்கள் விட ஆரம்பிச்சிடும் சார். அந்த வேர் தான் பக்க வேராகவும் கிழங்காகவும் மாறுது. அதை கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 50-60க்கும் அதிகமான வேர்கள் இருக்கும். அதில் வந்து ஒரு 18 வேர் அல்லது ஒரு 20 வேர்கள் வந்து கிழங்கா ஆகும் சார். மற்ற வேர்கள் வந்து செடிக்கு ஊட்டச்சத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய வேர்களாக இருக்கும். அது வந்து 1 வாரத்திலே இந்த வேர்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப இந்த

0: வேர்கள் வந்து அதுக்கு ஊட்டச்சத்து இழுக்கக்கூடியதாகவும் ஒரு 18-20 வேர்கள் வந்து கிழங்கா மாறக்கூடிய வேராகவும் இருக்கும் சார்.
1: எவ்வளவு மாசத்துக்கு அப்புறம் இது அறுவடையை எதிர்பார்க்கலாம்?
0: அறுவடைன்றது கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 8 மாசம் வரைக்கும் நாம பண்ணலாம் சார். இப்ப வந்து சிலர் வந்து 6 மாசம் ஆகும் போதே அதை எடுக்கிறாங்க, ஆனா அதுல வந்து மாவு தன்மை ரொம்ப குறைவா இருக்கும், அதை வேக வைக்கும் போது வழவழப்பா இருக்கும் சார். நல்ல மாவு முத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7 அல்லது 8 மாசம் கண்டிப்பா வேணும் சார்.
2: இதுவரை மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து கூடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசிதரன் அவர்களுடன் நேர்முகம் விளம்பர கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி ஜே ஜெபராஜ்.
3: இனி கிராமிய பாடல்.
4: திக்கற்றவர்க்கு தெய்வம் தானே துணை, அங்கே 3 சாமி நின்று முச்சோடும் காப்பது போல் இங்கே 7 சாமி நின்று எல்லோரையும் காக்கிறது. அட, 7 சாமியையும் பாடினால் ஏதாவது ஒரு சாமி இறங்காதா என்ன?

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: கனகாம்பரம் செடிகள் ஓரளவு நிழலை தாங்கி வளரும் மண் மற்றும் தட்ப வெப்பநிலை, நல்ல வடிகால் வசதியுள்ள மணல் கலந்து வண்டல் மண் மற்றும் செம்மண் ஏற்றது, மண்ணின் அமிலக்காரத்தன்மை 6-7.5 இருக்க வேண்டும். இதன் பருவமானது ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம், மழைக்காலத்தில் நடக்கூடாது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை நன்கு உழுது பயன்படுத்த வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டேருக்கு 25 டன் மக்கிய தொழு எரு இட்டு மண்ணுடன் நன்கு கலந்துவிட வேண்டும். பின்னர் தேவைக்கேற்ப பார்கள் அமைக்க வேண்டும். விதையும் விதைப்பும். விதைகள் டெல்லி கனகாம்பரம் ரகத்தை வேர் வந்த குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம். விதையளவு 5 கிலோ 1 ஹெக்டேருக்கு. விதைக்காக பயிரிடுவதாக இருந்தால் 60-60 சென்டிமீட்டர் இடைவெளியை பின்பற்றவும். டெல்லி கனகாம்பரம் ரகத்திற்கு 60x40 சென்டிமீட்டர். இந்த தேவையான அளவுகளில் மேடைப்பாத்திகள் அமைத்து அவற்றில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை விதைத்து பின்னர் அவற்றை மணல் கொண்டு மூடிவிட வேண்டும். விதைகள் முளைக்கும் வரை தினமும் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைகள் விதைத்த 60ஆம் நாளில் நடவிற்கு தயாராகிவிடும். 60 நாட்களான நாற்றுக்களை பிடுங்கி 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் அமைக்கப்பட்டுள்ள பார்களில் நடவு செய்ய வேண்டும். நடும் முன் நாற்றுக்களை எமிசான் 1 கிராம் 1 லிட்டர் கரைசலில் முக்கி நட வேண்டும். நடவு செய்ய ஜூலை செப்டம்பர் மற்றும் அக்டோபர் வரையிலான பருவங்கள் மிகவும் உகந்தவை. 7 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். நிலத்தில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிலத்தில் ஈரத்தன்மை அதிகமாக இருந்தால் வேறு அழுகல் நோய் தோன்றக்கூடும். எனவே சீராக நீர் பாய்ச்ச வேண்டும். அடியுரமாக ஹெக்டேருக்கு 25 டன் தொழு உரம் கடைசி உழவின் போது இட வேண்டும். செடிகள் நட்ட 3 மாதங்கள் கழித்து ஹெக்டேருக்கு 75 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 125 கிலோ சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்களை இட வேண்டும். உர அளவை மீண்டும் ஒவ்வொரு 6 மாத இடைவெளியில் கொடுக்க வேண்டும். இவ்வாறு 2 வருடங்கள் வரை தொடர்ந்து இட வேண்டும். உயிர் உரமாகிய

0: ரசாயன உரங்களை 3 மாதங்களுக்கு ஒருமுறை கொடுக்க வேண்டும். இவ்வாறு வருடங்கள் வரை தொடர்ந்து இட வேண்டும். நூற்புழுக்கள் மண்ணில் இருந்தால் செடிகளின் வளர்ச்சி குன்றி இலைகள் வெளிரி மகசூல் பாதிக்கப்படும். நூற்புழு தாக்குதலை தடுக்க நூற்புழு தாக்குதல் இல்லாத மண்ணில் கனகாம்பரம் சாகுபடி செய்ய வேண்டும். நிலத்தில் ஈரம் இருக்கும்போது செடிகளின் வேர்பகுதியில் போரேட் அல்லது கார்போபியூரான் மருந்திடை இட வேண்டும். அஸ்வினி பூச்சிகள் இவை இலைகளில் அடையடையாக ஒட்டிக்கொண்டு சாற்றினை உறிஞ்சி சேதம் விளைவிக்கும். இவற்றை கட்டுப்படுத்த டைமிதோயேட் மருந்தினை 1 லிட்டருக்கு நீருக்கு 1 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். வாடல் நோய், இந்நோயின் தாக்குதலினால் செடிகள் நுனிப்பகுதியிலிருந்து வாடி படிப்படியாக செடி முழுவதும் காய்ந்துவிடும். நோயின் அறிகுறிகள் தென்பட்டவுடன் எமிசான் மருந்தினை 1 லிட்டருக்கு 1 கிராம் வீதம் கரைத்து செடிகளை சுற்றி வேர்பாகத்தில் ஊற்றிவிட வேண்டும். அறுவடை நாற்றங்காலிலிருந்து செடிகள் நட்ட 1 மாதம் கழித்து பூக்க ஆரம்பித்துவிடும். நன்கு மலர்ந்த மலர்களை 2 நாட்களுக்கு ஒருமுறை பறிக்க வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 1 வருடத்தில் 2000 கிலோ மலர்கள் கிடைக்கும். டெல்லி கனகாம்பர ரகம் 1 ஹெக்டேருக்கு 1 வருடத்தில் 2800 கிலோ மலர்கள் கொடுக்கும்.
1: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி M. தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார்.

நேயர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சிஎஸ் அருணமான் அவர்களின் உரை, தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே.ஏ. சண்முகசுந்தரம் அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்து

0: உள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பிறகே இதுதொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன், தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதிமாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தவிக அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாகவும் திரு தயாநிதிமாறன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அரிஹன், பூஜா, ரகு மற்றும் பழனிவேல் ரவிக்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், மனஸ் தாம்னே உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 8:05. ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும்.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடும் எல்லோரும் சேர்ந்து ஆடும் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய பாடலை கேட்கலாம். 1970 மற்றும் 80களில் வந்த பாடல்களின் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாடலை கேட்கணும் அப்படிங்கும்போது 0423 என்ற இணைப்பு எண்ணோடு 2966781 என்ற தொலைபேசி எண்ணிலும் 83001910018 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பலாம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கங்க.
4: நீலகிரி மாவட்டம் இடக்கர் ரங்கநாதன் சார்.
3: சொல்லுங்க ரங்கநாதன், நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் முதல் நேயரா வந்திருக்கீங்க, என்ன பாடல்?
4: மனசுக்குல மத்தாப்பு பாடத்துலேருந்து போ பொன்மான் குயில் சிங்காரமா, எந்த பாடல் பாடுறது சார்?
3: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கீங்க. நன்றி.
4: நன்றிங்க சார்.

நேர்களை மீண்டும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனத்தை தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படிங்கும் போது 8300 1919 1018 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பலாம். நிகழ்ச்சியில வந்து பாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கங்க. வணக்கங்க. இனிமையான வணக்கங்களோடு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கறீங்க?
1: ஒரு அருமையான பாடல், அலைவசி படத்திலிருந்து நீயா அழைத்தது என்ற பாடல், அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி. வணக்கம்.
1: அழைப்புக்கு நன்றி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில நேர்களே உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்கலாம். 70-80 காலகட்டங்களில் வந்த பாடல்கள் உங்களுக்காக நேர்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 8300019 1018 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கு. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ஊட்டி ரமேஷ் அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது என்றும் அன்புடன் படத்திற்காக இந்த பாடல்.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: அடுத்த பாடலும் ஒலிக்க காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. வெற்றி விழா படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர்கள் தேவாலா அட்டி, பீலாமூளை, சுதாகரன், அம்பிகா, பூங்கோதை, கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன் ஆகியோரின் விருப்பமாக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ஊட்டி மார்க்கெட்டில் இருந்து சிவா அவர்களின் விருப்பமாக ஒலித்தது இந்த பாடல். அடுத்த பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரும் கேட்டலாம். வணக்கம்.
1: உற்சாகமான இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கோதுமன். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமாக இருக்கும் சார்.
0: ஓகே, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: மிக்க மகிழ்ச்சி சார். பெண் ஒன்று கண்டேன் படத்துல இருந்து நீ ஒரு ராக மாளிகைங்கிற பாடல்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

சின்ன தம்பி படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர்கள் சிங்காரி மாலா மற்றும் சம்பத்குமார் கோக்கால் பகுதியில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான பாடல் இதோ. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேயர்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய நினைத்தாலை இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நேயர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: In Colombia, two people were killed and dozens of buildings collapsed in cities across western part of the country today after a powerful 7.4 magnitude earthquake struck the southern American nation. The earthquake reportedly forced people to evacuate their homes as far as the capital of Bogota. The U.S. Geological Survey and Colombia's counterpart reported that the epicenter was in San Jose del Palmar, a community of about 4,800 people in the Chocó region, about 250 miles west of Bogota. The India Meteorological Department has issued an orange alert for very heavy rainfall in Himachal Pradesh and East Rajasthan tomorrow. According to IMD, Arunachal Pradesh, Assam, Meghalaya, Chhattisgarh, Gangetic West Bengal, Gujarat, Haryana, Chandigarh and Delhi will experience heavy rainfall at isolated places tomorrow. The benchmark domestic equity indices ended on a flat note today. We have a report.
1: The Sensex rose 43 points to close at 78,542. The Nifty added 13 points to settle at 24,584. Meanwhile, in the forex market today, the rupee depreciated by 8 paise to end at 95 rupees and 29 paise against the US dollar. With Ayushi's report, Niharika Bhuvania for Akashwani News.
0: Prime Minister Narendra Modi met the medalists of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi yesterday. During the interaction, the medal winners shared their experiences from the Games with the Prime Minister. Mr. Modi congratulated the athletes for bringing glory to the nation and expressed confidence in their future victories.
2: स्पोर्ट्स व्यवस्था एक बात है लेकिन देश मेडल तब प्राप्त करता है जब देश में स्पोर्ट्स कल्चर बनता है दोस्तों आपने बहुत बड़ा काम किया है देश का नाम रोशन किया है आपको मैं बहुत बधाई देता हूं और आप विश्वास कीजिए आगे भी आप विजयी होंगे और फिर से एक बार यहीं पर हम मिलेंगे बहुत-बहुत धन्यवाद बहुत-बहुत शुभकामनाएं
0: The FIH Hockey Men's and Women's World Cup 2026 will feature a revamped competition structure with the traditional quarterfinals stage scrapped and the top two teams from each of the two crossover pools advancing directly to the semifinals. Belgium and the Netherlands jointly host the tournament from the 15th to the 30th of this month. The new format means teams will have little margin for error from the outset, with results from the opening pool stage potentially carrying over into the next phase. India's men have been drawn alongside England, Pakistan and Wales in Pool D, while the Indian women will face China, England and South Africa in their Pool D campaign. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes taxation bill to strengthen country's manufacturing ecosystem, attract investment and create jobs. Finance Minister Nirmala Sitharaman assures UPI transactions to remain free. Legislation granting legal recognition to digital banking records as evidence also gets nod from Parliament. Parliamentary Affairs Minister Kiran Rijiju urges opposition to allow Lok Sabha to function for Home Minister Amit Shah's statement on student protest-related issues. Protests intensify in Jharkhand over recruitment exam irregularities after clashes between student and police during assembly march in Ranchi. 80th Independence Day celebrations to showcase Yuva Shakti and its contribution to Viksit Bharat by 2047. National song Vande Mataram to be sung from the ramparts of Red Fort for the first time. Heavy rainfall forecast for Himachal Pradesh and East Rajasthan tomorrow. And FIH Hockey World Cup 2026 begins later this week with new format as quarterfinals are scrapped. India drawn in men's and women's Pool D. And that's all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் விதம் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு கணக்கெடுப்பாளருக்கும் கணக்கெடுப்பு பணிக்காக எத்தனை வீடுகள், எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட பகுதி ஒதுக்கப்படுகிறது சார்?
6: கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1st முதல் ஆகஸ்ட் 30th வரை அவங்க போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜாக நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800 இருந்து 900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா.

0: இந்த ரெண்டு கிரைட்டேரியா மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் ஏதாவது இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபர்ஸ்ட் இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கிட்டே எல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. இந்த 30 நாள்ல இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போறப்ப எந்தெந்த வீட்டுல எல்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவல்ல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல எல்லாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறப்பயே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்ல அந்த வீட்டுல வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டுல எல்லாம் ஆள் இல்ல, அடைச்சிருக்கு, இந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிற நபர் அங்க இல்ல, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கிருவாங்க. இவங்களை கவர் பண்றதுக்காண்டி மேபி ஆப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க. இந்த 30 நாள் பீரியட்ல முடிஞ்ச அளவுக்கு 200 வீடுகள்லையும் அவங்க தகவல் வந்து சேகரிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இல்ல ரொம்ப வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க வரவே இல்லை, அப்படிப்பட்ட வீடுகள் மட்டும் அது லாக்டு டேட்டா கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா ஃபிளெக்சிபிலிட்டியுமே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க இந்த பர்டிகுலர் டயத்துல தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுமே இல்லை. அவங்க லீவ் நாள்லையும் போகலாம், சாட்டர்டே சண்டே லீவ் நாள்லையும் போய்க்கலாம். அது அந்த கணக்கெடுப்பாளரோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கே நம்ம விட்டுருக்குறோம். நீங்க உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டியில இந்த 200 வீடுகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை 30 நாட்கள் கால நீங்க சேகரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்.
1: அதாவது தகவல்களை சரியான முறையில சேகரிச்சு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்றது. வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வந்து அந்த பணியும் போது பார்த்தீங்கன்னா சார், பிஎல்ஓஸ் நம்பர் வந்து அவங்களுடைய இணையதளத்திலே இருக்கும். இப்போ நமக்கு வரக்கூடிய இந்த கணக்கெடுப்பாளரோட எண் வந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு போவாங்களா அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு, இல்லை அதற்கு வந்து பிரத்யேகமாக ஏதாவது இணையதளம் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்?
0: அந்த மாதிரி ஒரு வசதி வந்து நம்ம சென்சஸில் ஏற்படுத்தி கொடுக்கல. இப்போ பிஎல்ஓனா பிஎல்ஓ வந்து அவங்க வீட்டுக்கும் வருவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பூத்துன்னு ஒன்று இருக்கும், அங்கே நம்மளை வர சொல்லுவாங்க, அங்கே அவங்க நம்ம போகலாம். பட் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவங்க உட்காந்து பணியாற்றுற மாதிரி ஒரு பிளேஸ் இல்லை, இவங்க தான் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ரெண்டாவது, இது நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போனால் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் காண்டாக்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன் சார், என்னோட கேள்வியெல்லாம் இப்பயே கேட்டுருங்க, நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து மெயினாக வீடு ரிலேட்டடான தகவல்கள்லாம் நம்ம சேகரிக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போய் அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி இவங்க அந்த விவரங்கள்லாம் சேகரித்தா தான் சரியாக இருக்குன்றதுனால மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுக்கல. இவங்க மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். கணக்கெடுப்பாளர் போகிறவங்க ஒரு வேளை வந்துட்டு அவங்க வீட்டில் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது மொபைல் இருக்கும், அவங்கக்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். இல்ல வீட்டுல யாராவது வேறவங்க இருந்தாங்கன்னா இவங்க வாங்கிக்கிடுவாங்க, நான் வர்றேன்னு சொல்றதுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் வசதி இருக்கு.
1: இப்போ அரசு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கணக்கெடுப்பு பணி அப்படின்னு தொடங்கும் போதே வந்து சொன்னது, சரியான தகவல்களை மக்கள் வழங்கணும் அப்படின்றது தான் முதல் விஷயமா வந்து சொல்றாங்க. இந்த சரியான தகவல்கள் வழங்குறது எந்த அளவுக்கு இந்த பணியை வந்து வெற்றிகரமா நிறைவு பெற செய்யும் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதே சென்சஸ் ஆக்ட் 1948 மற்றும் சென்சஸ் ரூல்ஸ் 1990 இதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த கணக்கெடுப்பை நடத்துகிறோம். இந்த ஆக்ட்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு மக்களோட கடமை என்னன்னா, கணக்கெடுப்பாளர் அவங்களோட வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை கொடுக்கலனா அதுக்கு வந்து வேறு வேறு இதுவும் மெசர்ஸும் இருக்கும். நம்ம வேண்டுகோள் விடுக்கிறதும் வந்து அதுதான், மக்கள் எந்த அளவுக்கு சரியான தகவல்களை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு திட்டமிடலுக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால மக்கள் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வர்றப்ப மக்கள் வந்து எந்த ஒரு அச்சமும் இன்றி ஒரு தயக்கமும் இன்றி அவங்க வந்து முழுமையான மற்றும் சரியான தகவல்களை வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த டேட்டாவும் செக்யூர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். அதை பற்றியும் என்ன தகவல்கள் வந்து கொடுக்குறாங்களோ இது எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை வேறு எங்கேயுமே இதை வந்து பப்ளிஷ் நம்ம பண்ண போகிறதில்ல. இவங்க கொடுக்குற தகவல்கள் இப்போ வந்து டிஜிட்டல் மொபைல் ஆப்பில் தான் வர்றதுனால இவங்க சொல்லி ரெக்கார்ட் ஆனோன்னே நேரடியாக அது செர்வரில் தான் போய் சேவ் ஆகுமே ஒழிய வேறு எங்கேயுமே இந்த டேட்டாவை வந்து நம்ம பரிமாற போகிறதில்ல, எங்கேயுமே ஷேர் பண்ண போகிறதில்ல. அதனால அந்த ஒரு ஹெசிடேஷனும் மக்களுக்கு தேவையில்லை. அவங்க சொல்கிறது அந்த கணக்கெடுப்பாளர் கூட அதை சேவ் பண்ண முடியாது, நேரடியாக சர்வருக்கு தான் போயிடும், அது எங்கேயுமே வந்து பப்ளிஷ் ஆகாது. லாஸ்ட்டாக நம்ம டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட டேபிளேஷன் ஃபார்மெட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, ஆண் பெண், இந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ண போகிறோம். இண்டிவிஜுவலான பெனிஃபிட்ஸோ ஸ்கீம்ஸோ கூட வந்து இவங்க கொடுக்குற பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. அதனால மக்கள் நம்பி சரியான தகவல்களை வழங்கணும்னு நாங்களும் வேண்டுகோள் விடுக்கிறோம்.
1: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் விடுத்த வேண்டுகோளை மக்கள் ஏற்று சரியான தகவல்களை வழங்குவாங்கன்னு நம்பலாம் சார். மேலும் இன்னொரு

0: சந்தேகம் இருக்கு சார், இது நிறைய பேரோட சந்தேகம். என் வாயிலா வந்து நான் கேக்குறேன், தனி வீடு இருந்தா அங்க போயிட்டு கணக்கெடுக்கிறது அப்படின்றது ஒரு வகை. ஆனா இப்போ சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு கொடுத்து நான் வந்து ஒன்னா சேர்ந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடுகள் வந்து இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ அங்கெல்லாம் போகும்போது கணக்கெடுப்பாளருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? எப்படிலாம் அவங்க வந்து அதை எதிர்கொள்ளலாம் சார்?
1: இந்த கணக்கெடுப்புக்கு வந்து அந்த சென்சஸ் ஹவுஸ் நம்பர்னே தனியாக வந்து ஒரு அது க்வெஸ்சன்லேயும் இருக்குது, சென்சஸ் ஹவுஸ் நம்பர் அப்படின்னு. இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த ஒரு பில்டிங்லேயே வந்து நாலஞ்சு ஃபேமிலிஸ் இருக்கலாம். நம்ம அதுக்கு வந்து பேஸாக என்ன வச்சுருக்கோம்னா அதில் எத்தனை கிச்சன் இருக்குது அப்படின்றத வச்சு தான். இப்போ ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா அவங்க பசங்க ஈவன் அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட எல்லாம் ஒன்றா வசிக்கலாம், ஒரே கிச்சனாக இருக்கும். அப்போ நம்ம அது ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதே இது வந்து இவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து அவங்க கிச்சன் வச்சுருக்கிறாங்க, தனியாக சமைச்சு இது பண்ணுறாங்கன்னா அவங்கள ரெண்டு ஃபேமிலியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதனால் ஒரு பில்டிங்லேயே எத்தனை கிச்சன் இருக்குது நம்ம கணக்கெடுப்பாளரோட வசதிக்காண்டி அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க. எத்தனை கிச்சன் இருக்குது, அவங்க தனியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றத இதை வச்சு அவங்க செக் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே அந்த இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா அந்த ஃப்ளாட்டெல்லாம் இண்டிவிஜுவல் யூனிட்டாக தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். இந்த டைம் வந்து நம்ம அவங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் மேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் இல்லை. ஒரு ஏரியா அவங்களுக்கு 200 வீடுகள் இருக்கிற ஏரியா இருக்குன்னா அந்த பில்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களால பார்த்துட முடியும். அதை வச்சு தான் பிளாக்கே கார் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் மொதல் ஒரு வாரம் வந்து அவங்க ஏரியாவை ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம அவங்களுக்கு ரவுண்ட்ஸும் போக சொல்லியிருக்கோம். அது அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கா, தனி இண்டிவிஜுவல் வீடுகளாக இருக்கா. நார்மலான சின்ன ஊர்களில் வந்து தனித்தனியான வீடுகள் தான் இருக்கும், இல்லாட்டி 1, 2, 3 மாடி இந்த மாதிரி தான் இருக்கும். சென்னை மாதிரி மாநகரங்களில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து நீங்கள் பை வாக் போய் அசஸ் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு வேளை நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுக்கு கைட்லைன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பிரிக்கிறது எப்படி அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். பேசிக்காக வந்து ஒரு பில்டிங்கில் எத்தனை கிச்சன் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் வசிக்கிறாங்க அப்படின்றத அசஸ் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டாக தான் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது.
0: நிச்சயமா சார், இன்னும் ஒரு 2-3 சந்தேகங்கள் இருக்கு சார். என்ன அப்படின்னா ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க, ஒரு திருமண வயதில் அந்த வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து இருப்பாங்க, இன்னொரு 4-5 மாதத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம், இல்லை அடுத்த ஆண்டு இந்த 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம். அப்போது வந்து இவங்க திருமணம் நடந்த பிறகு அதை வந்து அப்டேட் பண்ணணுமா, இந்த மாதிரி நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நான் இந்த மாதிரி என்னோட ஃபேமிலியில் இருந்தேன், இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபேமிலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சொல்லணுமா, அதற்கான ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி இருக்கா?
1: இல்லை, அந்த மாதிரி நம்ம இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ரிலேட்டடாக இல்லை அட்ரஸ் ரிலேட்டடாக நம்ம எங்கேயுமே கேள்விகளும் கேட்க போகிறதில்ல, அவங்கக்கிட்ட தகவலும் நம்ம சேகரிக்கிறது இல்லை. இந்த முதல் கட்டம் 2ஆம் கட்டத்தில் நம்ம ஒரு லைனில் சொல்லணும்னா முதல் கட்டத்தில் நாட்டில் வந்து எத்தனை வீடுகள் இருக்குது ப்ளஸ் கட்டுமானங்கள் என்ன இருக்குது. நம்ம முதல் கட்டத்தில் வந்து வீடுகள் இருந்தால் மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் இருந்தால் அவங்கக்கிட்ட முழுக்க முழுக்க இந்த 33 கேள்விகளையும் கேட்டு டேட்டா சேகரிக்கிறோம். இல்லை வீடுகள் அல்லாத கட்டடங்கள், ஸ்கூல்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பிஜிஸ் ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதில் பேசிக்கான சில விஷயங்கள் இதை மட்டும்தான் நம்ம கேட்குறோம். பொதுவாக வந்து எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வருது. 2ஆம் கட்டத்தில் வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம்னா 1 March 2027 இந்தியாவில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து அதான் ஒரு பேஸ் லைன் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அதனால் நம்ம இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் இந்த அட்ரஸ் மாறிடுமோ அந்த மாதிரி மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் எ ரெஃபரன்ஸ் டேட்டா. அதனால் இங்கே அவங்க கொடுத்துட்டாலே போதும், இந்தியா ஃபுல்லாகவே ஆமாம், இன்னொன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா போதும், ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கொடுக்கலாம். இப்போ இந்த டயத்தில் வந்து நான் சென்னையில் இருக்கிறேன், அடுத்து நான் மதுரைக்கு போயிடுறேன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டு அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: நிச்சயமா சார், இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அவங்க சொந்த ஊர்ல வீடு இருக்கும், அதே மாதிரி வேற ஒரு இடத்துல பணி நிமித்தமா வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கேயும் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். இப்போ அவங்க அட்ரஸ் கொடுக்கும் போது பெர்மனன்ட் அட்ரஸ் எனக்கு இதுதான் அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணணுமா சார்?
1: இல்லை, நம்ம அட்ரஸ்ன்னு சொல்லி பெர்மனன்ட் அட்ரஸ் டெம்பரரி அட்ரஸ் அந்த மாதிரி நம்ம கேட்கறது இல்லை. இப்போ அவங்க சொந்த வீட்டில் சொந்த வீடு ஒரு ஊரில் இருக்குன்னா அந்த வீட்டில் யாராவது வசிக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வந்து அவங்களோட சொந்த வீடா இல்லை ரெண்டட் ஹவுஸா வாடகைக்கு இருக்காங்களான்னு நம்ம கேட்குறோம். கேட்டதுக்கப்புறம் அந்த வீடுகளை பற்றின கேள்விகள் தான் இருக்கும்போது அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அவங்க வந்து பணி நியமித்தமாக வேறு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த வீடை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வந்து இது உங்களோட சொந்த வீடா இல்லை வாடகை வீடா நம்ம கேட்போம். அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கேட்க போகிறோம். வேறு இதில் வந்து நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல. ஒருவேளை அவங்க வீடு காலியாக இருந்தால் அதை வந்து காலியாக இருக்குன்னு நம்ம போட்டுருவோம்.
0: அப்போ காலியாக இருக்கிற வீடுகளுடைய கணக்கெடுப்பும் இதில் இருக்குது?
1: இல்லை, காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸே வராதுல்ல. அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா அது வந்து வீடு காலியாக இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த காலியாக இருக்குன்னு மார்க் பண்ணி.

0: அந்த வீட்டை.
1: நிச்சயமா சார். ஏன் கேட்டனா, இப்ப ரெண்டு வீடு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு வீடுமே அவங்களுக்கான கணக்குல வந்துருமா அப்படிங்கறதுக்காக இந்த கேள்வி.
0: அவங்க நாலு வீடு இருக்குல்ல, அஞ்சு வீடு இருக்குன்னே வச்சுக்கலாமே. ஆனா அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இவருக்கு அஞ்சு வீடு இருக்கு அப்படின்ற தகவல்லாம் இதுல வராது. அந்த வீட்டில் அப்போ அந்த நேரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வீடு ரிலேட்டடான தகவல்களை வந்து சேகரிச்சிருப்பாங்க. அவரை தான் ஹவுஸ் ஓனராக இல்லை ரெண்ட் எடுக்க இருக்கிறாரான்னு கேட்டிருப்பாங்க. யாருமே இல்லை, ஒரு மூணு வீடு வச்சுருக்காரு, ஒரு வீட்டில் அவர் இருக்கார், ஒரு வீடு வாடகைக்கிட்டு இருக்கார், ஒரு வீடு காலியாக இருக்குன்னா டீட்டெயில் சொல்கிறது கால் இருந்தால் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், இல்லாட்டி அந்த வீடு காலின்னு தான் இருக்கும். ஓனர்ஷிப் வந்து இதில் ரிஜிஸ்டர் ஆகாது, எங்கேயுமே வராது. ஓனர்ஷிப் ரிலேட்டடான
1: நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதுலேருந்து இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ பெருசு, இதற்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த சீரிய நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து நல்லாவே புரியுது சார். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: நான் இதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அவங்க என்ன தகவல்கள் வந்து சேகரிக்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே செக்யூர்டு, அது ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இத்தனை வீடு இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, எனக்கு கார் வந்து நான் கொடுத்துருக்கேன் கார் இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, அதையும் வந்து அவங்க நினைக்க தேவையில்லை. ரெண்டாவது, இவங்க கொடுக்குற அந்த தகவல்களை தான் வச்சு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்லை. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறதில்ல. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து கொடுத்து அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: நிச்சயமா சார், நாட்டு மக்களுடைய நலனுக்காக அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதனுடைய ஒரு பகுதியா கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்க உங்களுடைய தகவல்கள் வாயிலா வந்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஏன் அவசியம், அதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி.
0: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எங்கும் சக்தி எதிலும் சக்தி இசை பேருரை நிகழ்த்துபவர் பாரதி திருமகன் அவர்கள்.

எல்லாம் வல்ல கருணை கடலான காஞ்சி காமாட்சி அம்மையின் திருவருளாலும், காசி விசாலாட்சியின் கருணை அனுகிரகத்தாலும், மாங்கல்யமே மங்களமே மங்களமே குங்குமமே வடிவான மதுரை மீனாட்சியின் மங்களப் பெருமையாலும், இன்றைக்கு அம்பாளுடைய பெரிய கருணையால் எங்கும் சக்தி எதிலும் சக்தி என்ற ஒரு அற்புதமான தலைப்புக்குள்ளே நாம் எல்லோரும் அவளருளாலே அவளை சிந்திக்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் பக்கத்திலே ஒரு அருமையான கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் என்னன்னு அப்புறமா சொல்றேன். அங்கு ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராணி இருந்தார். வரலாற்று சம்பவம். அந்த ராஜாவுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடிமக்களுக்கு தன்னோட கஜானால இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணி அப்படியே சாப்பாடு போடணும்னு ஒரு ஆசை. இருந்த காசையெல்லாம் செலவு செய்து விட்டால் அந்த நாட்டிலும் வறட்சி வந்தது. அந்த கிராமத்திலும் மழை பெய்யவில்லை, பயிரெல்லாம் பொய்த்து விட்டது, தானியங்கள் எதுவுமே இல்லை, ராஜா செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு எதுவுமே இல்லை. அப்போ உடனே ராணி எப்படி இருக்கா பாருங்க, அப்படி இருக்கணும் மனைவின்னா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா ஒரு வார்த்தை, என்னுடைய நாதனே கவலைப்படாதீர்கள், இந்தாருங்கள் என் கையில் உள்ள மோதிரம் அனைத்தையும் எடுத்து தருகிறேன், நம்முடைய குடிமக்கள் பசியோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இதை விற்று பொருளை வாங்கி சமைத்து அன்னதானம் இடுவோம் வாருங்கள். அப்படி இருந்த நாடு நம்முடைய நாடு, கொடுத்து கொடுத்து உயர்ந்த நாடு. உடனே ராஜா பார்த்தார், ஒரு நிமிஷம் தான் தயங்கினார். உடனே பார்த்து எல்லா மோதிரத்தையும் வாங்கி அதை பொருளாக மாற்றி, அரிசி வாங்கி பருப்பு வாங்கி, கடகட கடகடன்னு ரெண்டு பேருமா சேர்ந்து களைஞ்சி, இந்த அம்மாவும் சேர்ந்து களைஞ்சி அருமையாக சமைத்து அருமையாக எல்லா சுமங்கலிகளுக்கும் சாப்பாடு போடக்கூடிய காட்சி. எல்லா மக்களும் வந்து விட்டார்கள். தலை வாழை இலை பரிமாறப்பட்டது, முதலிலே உப்பு வைக்கப்பட்டது, பருப்பு வைக்கப்பட்டது, இந்த பக்கம் எல்லாம் வைக்கப்பட்டது. எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. நடுவில் ஒரே ஒரு இடம் காலியாக இருக்கு. அந்த காலியாக இருக்கும் இடத்திலே காஞ்சி காமாட்சி அன்னை ஒரு நித்திய சுமங்கலி வடிவெடுத்து வந்து அமர்ந்து விட்டாள். ஆஹா, அந்த பந்தியே அருமையா இருந்தது காட்சி. அவளுக்குத்தான் தெரியும் தான் காமாட்சி என்று யாருக்கும் தெரியாது. பரிமாறிக்கொண்டே வருகிறார்கள், பரிமாறுகின்றார்கள், எல்லோரும் எடுத்து சாப்பிட துடிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் முதலிலே அந்த நித்திய சுமங்கலியானவள் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று எப்பவுமே பார்த்தா தெரிஞ்சிருமே ஒரு மங்களம் யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்று அப்படியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயானவள் கலகலவென்று சிரித்து கொண்டே முதல் கவளத்தை எடுத்து வாயில் இட்டாள். அப்பொழுதுதான் அங்கே அருமையான மழை பொழிந்தது. என்ன மழை தெரியுமா? தங்க மழை பொழிந்தது. என்ன தெரியுமா நடந்திருக்கு? தன்னுடைய 9 விரல் மோதிரத்தையும் எடுத்துவிட்டு திருமணத்தன்று அந்த ராஜா இட்ட மோதிரம் அந்த நெளிவை மட்டும் அவள் கையிலே வைத்திருந்தாள். ஆஹா, ஏன்னா கல்யாணத்தன்னைக்கு போட்டதில்ல, அதை கொடுக்க முடியாதுல்ல. அந்த நெளிவிலே அரிசி களையும் போது ஒரு குண்டுமணியானது, தங்க குண்டுமணி அந்த அரிசியில் விழுந்து அது வேகாமல் அந்த தங்கமணி காமாட்சியின் வயிற்றுக்குள் செல்ல வறண்டு கிடந்த பூமியானது அப்படியே தங்க மழை பொழிந்தது. அந்த கொடுக்கும் குணம் படைத்த ராஜாவுக்கும் கொடுக்கும் குணம் படைத்த ராணிக்கும் அந்த குடிமக்களுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியாம். இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? பொன் விளைந்த களத்தூர். இன்றைக்கும் அந்த ஊர் இருக்கிறது அன்பர்களே. இதெல்லாம் பழைய கதைன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, பழசுதானே இங்க புராணம். பெரிய ஆராய்ச்சி நடக்குது தெரியுமா? இப்போ நம்மெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ சாப்பிட்டு கொண்டிருந்த பழைய சாதத்தில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்று பெரிய நாட்டிலே ஆராய்ச்சி நடக்கிறது. அந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும், அது வேற விஷயம். நமக்கு இங்கே இருக்கும்போது அதோட பெருமை தெரியாது. இப்படித்தான் கொடுக்கும் குணப்படைத்த அம்பாள் ஆதிசங்கர பெருமான் ஒரு ஸ்லோகம் பண். சௌந்தரிய லகரிலே நமக்கு ஒரே ஒரு ஸ்லோகத்தை இப்போ நான் எடுத்து அதுக்கு பொருளை மட்டும்தான் சொல்ல போறேன். தாயே காமாட்சி, நான் ஒரு சாதாரண மனிதன், எனக்கு சன்மார்க்கம் தெரியாதம்மா, எனக்கு மந்திரம் தெரியாது, வேதம் படித்ததில்லை, தமிழே சிறிதுதான் தெரியும், படிக்காதவன் நான் என்ன செய்ய முடியும்? ஏதோ சிறு தொழில் செய்கின்றேன். ஆனால் எனக்கு நீ என்ன கருணை செய்ய வேண்டும் தெரியுமா காமாட்சி? நான் தினசரி வேலைக்கு போகிறேன் அல்லவா, அந்த வேலைக்கு போகும்போது நடக்கிறேன் அல்லவா, அந்த நடப்பதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? தாயே, உன்னுடைய கோவிலை நான் வலம் வரும் பிரகார தரிசனமாக எடுத்துக்கொள். நான் செய்யக்கூடிய கைத்தொழில் உன்னை வணங்கும் முத்திரையாக எடுத்துக்கொள். நான் சாப்பிடுகின்ற உணவு வேள்வியிலே போடும் அவிர்வாகமாக எடுத்துக்கொள். நான் பேசக்கூடிய சாதாரண பேச்சு சன்மார்க்க ஜபமாக எடுத்துக்கொள். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு குடிசைக்குள் வந்து படுத்து விடுகின்றேனே, அதை நீ உனக்கு செய்யும் நமஸ்காரமாக எடுத்துக்கொள் தாயே. சாதாரண செயல்களையும் சன்மார்க்கமாக்கி

எடுத்துக்கொள்ள வேண்டும் தாயே. காரணம், நீ கருணா கடலான காமாட்சி தாய் என்று சொல்கிறார். இப்படித்தானே அன்றைக்கு ஆதிசங்கர பெருமான் அந்த தாயிடம் வந்து, பவதி விச்சாந்தேஹி பவதி விச்சாந்தேஹி. தாய் பார்க்கின்றார், ஐயோ நம் கணவனாரும் இல்லையே, இந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பது? பசியோடு வந்திருக்கின்றானே. முழு பாரதத்தையும் அவன் கண்களில் பார்க்க முடிகின்றதே, முழு பராசக்தியையும் அவன் கண்களில் பார்க்க முடிகின்றதே. தேஜசான குழந்தை, தெய்வீக குழந்தை. தாயே, என்னை இப்படி வறுமையில் ஆக்கிவிட்டாயே, இந்த குழந்தைக்கு ஏதும் கொடுக்க முடியாமல் என்று தேடுகின்றாள் தேடிக்கொண்டே இருக்கின்றாள். அப்படி தேடும் போது கிடைத்ததுதான் ஒரு சிறிய நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து, கண்ணா வா என்று ஆதிசங்கர குழந்தைக்கு, அப்பேற்பட்ட ஆதிசங்கர குழந்தைக்கு அதிகமா நெல்லிக்கனி கொடுத்தது போல இந்த அம்மா நெல்லிக்கனியை கொடுக்க போது ஆதிசங்கர பெருமான் சொல்றார், மகாலட்சுமி தாயே, நீ இங்கல்லவா இருக்க வேண்டும். எங்கு வறுமை இருக்கிறதோ, எங்கு கொடுக்கும் மனம் வளமையாக இருக்கிறதோ, அங்கல்லவா தாயே நீ இருக்க வேண்டும் என்று சொல்ல முன்னனே, மகாலட்சுமி தாய் தங்கமழையை பொழிந்தாள். அதுவும் ஒரு மாதிரிதான். அந்த தங்கமழையில் இருப்பதும் சக்திதான், அன்றைக்கு சாப்பிட்ட உணவில் இருப்பதும் சக்திதான், எங்கும் சக்திதான், எதிலும் சக்திதான். கவியரசு கண்ணதாசன் அதை தமிழில் மொழிபெயர்த்து பாடினாரே, அதுவும் சக்திதான்.

அவளுக்கு அவ்வளவு கருணை. எப்போதுமே எதுவுமே இல்லாதவர்கள் கவலைப்படவே வேண்டாம். காரணம், தாய் நம்மை கவனித்து கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? எல்லாமே அம்பாளை பற்றி நல்ல செய்தி தான். குழந்தை பிறக்கும் போதே முகாரி பாடுறதையே யோசிச்சு பாருங்க. அந்த முகாரி ராகம் மட்டும் குழந்தை பிறக்கும் போதே பாடிடுது. அழலைன்னா கிள்ளி வச்சு பாட வைக்கிறோம் அந்த குழந்தைய. ஏன் தெரியுமா? குழந்தை வந்து அந்த 10 மாதம் கழித்து ஒத்துன்னு பூலோகத்தில் வந்து விழும்போது என்ன நினைக்கிறதா, அப்பா இந்த பூலோகம் எப்பேற்பட்ட இடமோ, கல்லோ முள்ளோ எப்பேற்பட்ட இடமோ, பயமாக இருக்கேப்பா. நிறைய புண்ணியவான்கள் இருப்பாங்களா அல்லது பாவிகள் இருப்பாங்களா, நல்லவங்க இருப்பாங்களா.

கெட்டவங்க இருப்பாங்களா, எனக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு ஓன்னு அழுதான். உடனே கடவுள் என்ன சொல்றாரா தெரியுமா, குழந்தே அழாதே, என்ன போல அன்புடைய ஒருத்தி மடியில தான் நீ போய் விழப்போற, அந்த ஒருத்தி தான் உன் உலகமே, அவளுக்கு பேர் என்ன தெரியுமா, அவதான் தாய். தாயினும் பறிந்து சாலனா தாய்க்கு அடுத்த ஸ்டெப் யாருன்னா கடவுள் தான், காளிதான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால, அப்போ தாயினுங்கிற வார்த்தை சிறப்பு உண்மை அங்க. உலகத்துல கிரேட்டஸ்ட் தாய் தான், அந்த தாய் தான் அம்பாள், அவள் தான் சக்தி. அடியேன் எடுத்துக்கொண்ட தலைப்பு காரணமே பூலோகத்திலே நாம் பார்க்கக்கூடிய நம் தாயையும் சக்தியாக வணங்க வேண்டும் என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பணிவோடு இந்த தலைப்பை அடியேன் எடுத்துக்கொண்டேன். அப்படி சொல்ற அளவுக்கு தாய்கிட்ட என்ன இருக்கு, இந்த உலகத்திலே தாயை கண்டுபிடிப்பதற்கு எந்த கேமராவும் வைக்க வேண்டாம். ஒரு வீட்டில் ரொம்ப வறுமை, எல்லா குழந்தைகளும் சாப்பிட வேண்டிய நிலைமை, கொஞ்சம்தான் உலை இருக்கு, எப்படி செல்லமா கொஞ்சோண்டு ஒரு கிலோ அரிசியை கூட பாதுகாப்பாக வச்சுருந்தாங்களோ பாரதியார் வீட்டில், அப்படி கொஞ்சோண்டு உலையை கூட பாதுகாப்பாக வைக்கிற தாய் தான் பாரத தாய். உடனே புருஷன் வருமா, இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுமா, அடுத்தவங்களுக்கு வேணுமான்னு கேட்க மாட்டோம், சில வீட்டில் விதிவிலக்கு. இது எதுக்கு பழி வாங்குறது தெரியுமா, எல்லாரும் நாடகத்தப்பம் தானே சாப்பாடு போடுறோம், அதுக்கு பழி வாங்குறது இது. அப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு பாப்பா பானையை, எதுவும் இருக்காது, ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கும், இவன் உடம்புல உயிர் ஒட்டுற மாதிரி அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறதை எல்லாம் வடித்து எடுத்து ஏதோ ரொம்ப பசி நிறைந்துட்டா மாதிரி நிறைய சாப்பிட்டது போல ஏப்பம் விடுவாளே, மிஞ்சியதை உண்டு வாஞ்சையோடு பார்ப்பாளே, அவள்தான் தாய். அவளுக்கு எந்த ஒரு புகைப்பட கருவியோ கேமராவோ கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையே இல்லை. இதைத்தான் தாய் என்றும் மாறி என்றும் சக்தி என்றும் நாம் சொல்லுகின்றோம். அப்பேற்பட்ட சக்தி நம்ம மனசுல இருக்கு, அம்மாளை வெளியில தேடாத, உள்ள தேடு, உள்ள வைக்கிற அளவுக்கு மனசு சுத்தமாவை. இதைத்தான் ஆதிசங்கர பெருமான் சொல்லுகிறார், நான் செய்வதையெல்லாம் பிரகாரமாக எடுத்துக்கொள், சன்மார்க்கமாக எடுத்துக்கொள் என்று சொல்லும் அளவுக்கு அந்த மனிதனிடம் சுத்தம் இருக்கிறது. சுத்தம் இருக்கும் இடத்திலே சத்தியக்காளி வந்து அமர்ந்து விடுவார். கடவுள் தாயை படைத்தாராம், சிஷ்ய ஓடி வந்து ஒரு வார்த்தை கேட்டானாம், கடவுளே ரொம்ப அருமையா இந்த படைப்பை படைச்சிருக்கீங்க, பேர் என்னன்னு கேட்டா தாயின்னு சொல்றீங்க, ஆனா எல்லாவற்றையும் இந்த தாய் என்னும் படைப்பிலே நீங்கள் படைத்தீர்கள், ஆனால் நான் உற்று நோக்கினேன், அந்த படைப்பினுடைய கண்களுக்கு அருகிலே தண்ணீர் இருக்கிறதே, அது என்ன என்று கேட்டார். உடனே கடவுள் சொன்னார், அப்பா அது தண்ணீர் அல்ல, கண்ணீர், தாய் என்ற படைப்புக்கு உள்ள அன்பு. நாம கஷ்டப்பட்டா முதல்ல கஷ்டப்படுறது நம்ம வீட்டில் இருக்கிற சக்தி தான். பையன் அம்மாவை மறப்பான், ஆனா அம்மா பையனை மறக்காது, பெற்ற தாய் தன்னை மறந்தான். ஏன் சொன்ன, மறக்கிறதே மானுடத்துக்கு இயல்பு, மறக்காம இருக்கிறது தாய்க்கு மட்டும் இயல்பு. உலகத்திலே அன்பானவள் தாய். ஒரு பெரிய செய்தி சொல்லட்டுமா, தாயிடம் இருந்துதான் வந்தோம் பராசக்தி, தாயிடம்தான் வந்து அடைக்கலமானோம், தாய்ப்பால் குடித்தோம், தாயிடம்தான் திரும்ப அடக்கமாகிறோம். யாரு, பூமாதேவி. பூமாதேவி பிறந்தது ஆடி மாதத்தில் தான், சக்திக்கு பொறுமை அதிகம், அதனால் தான் எங்கும் சக்தி என்று சொன்னேன். நம்மை தாங்குகிற பூமாதேவியை சற்று நினைத்து பாருங்கள். இந்த ஆடி மாதத்திலே எத்தனை பேரை தாங்குறா, எவ்வளவு குழந்தை பிறந்தாலும் தாங்குறா, எப்படி தாங்குறா, அப்பா நம்ம காலால மிதிச்சுதான் நடக்கிறோம், இருந்தாலும் தாங்குறாளே. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து காலில் முள்ளு குத்திக்கிச்சுன்னா அம்மா தான் அந்த முள்ளை எடுத்து கொடுப்பா நமக்கு. ஆனால் அந்த ஒரு தாயினுடைய மனசிலே முள் தைப்பது போல பேசலாமா, பேசக்கூடாது. அதனால் ஒரு வார்த்தை அடியேன் உங்கள் அன்பு மகளாகி சொல்கிறேன், உலகம் இருக்கும் வரை சக்தி இருக்கும் என்று சொல்வதை விட எங்கும் சக்தி எதிலும் சக்தி என்பதை புரிந்து கொண்டு சக்தி இருக்கும் வரைதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும், ஆடிக்கொண்டிருக்கும் உலகத்தினுடைய சக்தியே அதுதான். நீங்க அம்பாளை கும்பிடுறதுக்கு தீபத்தை ஏத்துங்கோ, கும்பிட்டுக்கிட்டே நீங்க தீபத்தை ஏத்துங்கோளே, அந்த தீபத்துக்கு ஒரு சக்தி உண்டு தெரியுமா, அது நம்மளை பார்த்து கும்பிடும். அம்பாளுக்கு அவ்வளோ பெரிய என்ன சொல்ல, அப்பேற்பட்ட தாயிடம் குழந்தை போல ஒரு விஷயம் கேட்டார். யாரு, மகாகவி பாரதி. யார்ட்டு எதுவும் கேட்கலீங்க, அவரு அவர் கேட்டிருந்தா எவ்வளவோ கிடைச்சிருக்கும், என்னென்னவோ கிடைச்சிருக்கும், எல்லாம் கிடைச்சிருக்கும், ஆனா யார்கிட்ட கேட்டாரு, பராசக்திட்ட கேட்டார். ஏன் கேட்டாரு, கேட்டால் தருபவள் அவள் ஒருத்திதான் என்று நினைத்தாரா, அல்லது கேட்டது அவனிடம் கேட்டுவிட்டால் நிம்மதி என்று

குழந்தை மனமோடுதான் பராசக்தியிடம் வேண்டினார். எல்லாவற்றையும் நீங்கள் தாயிடம் கேட்டுவிட்டால் நடக்கும் என்று நம்பி கேட்கும் பிள்ளைதான் பாரதி. அந்த குழந்தை மனத்துக்கு அதிபதியும் சக்திதான். குமரியாக கன்னியாகுமரியிலே இருக்கின்றாளே, நீல திரைகிடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி அன்னை. கன்னியாகுமரிக்கு ஒரு அற்புதமான கதை உண்டுங்க. கன்னியாகுமரி தாய் நமக்காக இன்றைக்கும் கன்னியாக இருக்கின்றாள். குழந்தையாக வந்தது மீனாட்சியினுடைய வாழ்க்கையிலே, குழந்தையாக வந்து குமரகுருவரர் பாடிய அற்புதமான மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழுக்கு முத்துமாலை போட்டதும் குழந்தைதான். அந்த குழந்தையும் சக்திதான். நம்ம இந்திய நாட்டுக்கு தெற்கு முனையிலே நின்று கொண்டு அன்றாடம் தவம் செய்து கொண்டு இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீல திரைகடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய் குமரி, அந்த குமரியும் அம்பாள்தான். இங்கும் அம்பாள்தான், அங்கும் அம்பாள்தான். அவ ஏன் திருமணம் செய்யாம இருக்கிறாளா? வானாசுர வதத்துக்காக திருமணம் செய்யாம இருக்கா. ஆனா சிவபெருமானுக்கு என்ன எண்ணம்? அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு எண்ணம். தெய்வங்கள் எல்லாமே ஒரு நல்ல விளைவுக்காக திருமணத்தை கூட தியாகம் செய்கின்றது என்பதுதான் இந்த கதை. அப்ப அவளுக்கு எண்ணம் என்னன்னா, வானாசுர வதம் நடக்கணுமேனு, இதை எப்படியாவது நிறுத்தணுமேனு அவ நினைக்கிறா. அதுக்கு ஒரு அழகான சாதுரியமான யோசனை. விவாகத்திற்கு சம்மதித்தால் விரதம் கெட்டுவிடுமே, தன்னுடைய அவதார நோக்கமான வானாசுர மதமானது முடியாமல் போய்விடுமே. அதனால சிவபெருமான்ட்ட என்ன கேட்கிறா தெரியுமா? சாமி, நீங்க சொன்னபடி உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன், நீங்க விரும்பினபடிக்கு உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். என்னை நீங்கள் திருமணம் புரிய வேண்டுமென்றால் சிவபெருமானே, பெண்ணாகிய நான் உங்களிடம் சீர்வரிசை கேட்கின்றேன். பொன்னை கேட்க மாட்டேன், பொருளை கேட்க மாட்டேன், பூவே பெண்ணுதான், புடவையை கேட்க மாட்டேன். அப்போ உடனே சிவன் அசந்து விட்டார். எனக்கு இப்பெல்லாம் மாப்பிள்ள தான் நம்ம கேட்குறோம், பொண்ணு கேட்டிருக்கா பாருங்க. நரம்பில்லாத வெத்தலை 40 குடு சாமி, காம்பில்லாத மாங்காய் ஒன்று குடு, கனவில்லாத கரும்பு ஒன்று, கண்ணில்லாத தேங்காய் ஒன்று. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வச்சார், பொழுது விடியறதுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. சிவபெருமானும் தேவி கேட்ட அனைத்தையும் தயார் செய்து விட்டார். கல்யாணம் ஆச்சே. இப்போ நாரத பெருமான் பார்க்கிறார், கன்னியாகுமரி தேவிக்கு திருமணம் ஆகிவிட்டால் வானாசுரன் வதை தடைபடுமே என்று சிவபெருமான் வருவதற்குள் நடு ராத்திரியிலேயே கோழியாக கூவிட்டார். வள்ளல் பெருமான் பாடினாரே, பொழுது விரிந்தது பொற்கோழி கூவிற்று என்று. இவ்வாறு நடைபெற்றதும் அந்த திருமணம் தடைபட்டதாம். அம்பாளுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்தாளாம். இன்றைக்கும் தினசரி தவம் செய்து கொண்டிருக்கிறாளாம். முதல்ல வதத்துக்கு நேரம் கொடுத்துட்டா, அப்புறம் தவத்துக்கு நேரம் கொடுத்துட்டா. அதான் நம்ம இந்திய பெண். இந்திய பெண் தெய்வம் என்பவள் எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு நன்மையும், மக்களுக்கு ஒரு நன்மையும், தெய்வமே சமுதாயத்தை தான் நினைக்குதுங்கிறப்போ சமுதாயத்தில இருந்துகிட்டு தெய்வத்தை நினைக்காம இருக்கலாமா? இப்படித்தான் குழந்தையும் சக்தி, குமரியும் சக்தி, இந்த உலகத்திலே மகான்களாக பிறந்த வரிசையிலே ஒரு அற்புதமான மகானை

சொல்லி அடியே நிறைவு செய்கின்றேன். சாதுரணமான மானுடத்தில் பிறந்தவள்தான் அன்னை சாரதை. அன்னை சாரதைக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், சாட்சாத் பகவானே பரமஹம்சனாக தன்னுடைய கணவனாக வந்து அவதரித்திருக்க. அவளுக்கு எப்பவுமே அம்பாள் மீது பிரியம் ஜாஸ்தி, காளி மீது பிரியம் ஜாஸ்தி. அவகிட்ட வந்து ஒரு சிஷ்ய கேட்டாளா, அன்னை சாரதை தேவி கிட்ட, அம்மா நீங்க சொல்லுங்க, நான் எவ்வளவு நாள் ஜபம் செய்யணும், ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் ஜபம் செய்யணும்? உடனே சாரதா தேவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான், செயல் கூட கையால கூட வாயால கூட எதுவும் சொல்லல. அதோ பார் அந்த கடிகாரத்தை பார். உடனே அந்த சிஷ்ய கேட்டாளா, என்னம்மா நான் எவ்வளவு தரம் சொல்லணும்னு கடிகாரத்தை காமிக்கிறீங்களே? உடனே அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கடிகாரம் எதையும் நினைக்காது 24 மணி நேரமும் காலம் காலமாக எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அப்படி நீ ஜபம் செய், அப்படி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இரு, இறைவனை நினைப்பதை நீ ஒரு மூச்சாக செய்து கொண்டிரு என்று சொன்னவளை ஒரு நாள் பரமகம் சார் என்னன்னு கூப்பிட்டாரா, அடியே துயின்னு கூப்பிட்டாரா. துயினா என்ன அர்த்தம்னா அடியேன்னு அர்த்தம். தன்னுடைய அண்ணன் மகள் லக்ஷ்மி தான் உணவை கொண்டு வருகிறாள் என்று நினைத்து துயி என்று கூப்பிட்டாளா. அப்புறம் அந்த அம்மா குரல் கொடுத்தது, அடியே சாரதையா, சாரதையாக வந்திருப்பது சரி என்று சொன்ன உடனே அந்த சாரதியின் குரலை பார்த்துவிட்டு மன்னிப்பு கேட்டாரா பரமஹம்சர். இது வேணுங்க, இதான் பாரத கலாச்சாரம். சாரதா, உன்னை அடியே என்று கூப்பிட்டு விட்டேனே, என்னை மன்னிப்பாயா? இப்பேற்பட்ட தாய், இப்பேற்பட்ட பகவான், இருவரும் வைராக்கியம் எதிலே, ஒரே அறையிலே, பக்கத்து பக்கத்திலே, என்னை சோதிக்கவே நீ வந்தாயா? இல்லை பகவானே, உங்கள் ஆன்மீக சேவைக்கு சாதகம் செய்யவே நான் வந்தேன். அப்படி ஒரு தம்பதியர் பிறந்த நாடு நம் நாடு. அவள்தான் சாட்சாத் தேவி, அவள்தான் சாட்சாத் காமாட்சி, அவள்தான் சாட்சாத் அன்னபூரணி விசாலாட்சி என்று சோடசி பூஜை செய்யும் அளவுக்கு அவருக்கு மனதில் எண்ணம் வந்த காரணம் இந்த பாடல்தான். இருவரும் ஒரே அறையில் படுத்திருக்கும் காட்சி, ஆனால் எது வெற்றி பெற்றது? வைராகியம் என்ற சக்தி வெற்றி பெற்றது.

ஒருவரை ஒருவர் தொழுதிட விடியும் ஓரத்தில் நின்று வேதமும் வணங்கும். இரவு பொழுதும் அஞ்சியே ஓடும் எங்கோ பறவைகள் இவர் புகழ் பாடும். இதுவற்றி பரமஹம்சர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். அவள் சாதாரண பெண்ணாக இருந்திருந்தார், நானும் புலனடக்கம் கெட்டு நிலை தடுமாறி இருக்க மாட்டேன் என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? காளியிடம் வந்தார். ஓ காளி, என் மனைவிக்கு உலக இன்பமே வராதிருக்க அருள் செய் என்று பிரார்த்தித்தேன், நீ நிறைவேற்றி விட்டாய் என்று சோடசி பூஜையை அருமையாக செய்கிறார். சாரதே, என் பூஜை அறைக்கு வா. வைகாசி மாதத்திலே காளி பவதாரணி பூஜை செய்தார். ஸ்ரீ சக்கரம் அம்பிகை பீடம் அமைத்து அதில் சாட்சாத் சாரதையை மறைவைத்து 16 வகை பூஜை பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து சடங்குகளை ஒழுங்காக நடத்தி பூஜை வேளை முடியும் சமயம் பகவான் ஓம்சக்தி காளியை பார்த்து, ஹே காளி, இவள் தூயவள், உன்னிடத்தில் இவள் என்று பூஜை நடத்துகிறார். கங்கை நீர் தெளிக்கிறார். தம் ஆற்றல் ஜபமாலை தம்மை தம்முடைய அனைத்து ஆன்மசக்தியையும் சாரதியிடம் கொடுக்கிறார். இருவருமே சமாதி நிலை, குரு பரப்பிரம்மத்தில் ஒன்றிய நிலை. எல்லாமே சக்தி. சர்வமங்கள மாங்கல்யே, சர்வமங்கள மாங்கல்யே, சிவே சர்வார்த்த சாதிகே, சரண்யே த்ரயம்பகே கௌரி, நாராயணி நமோஸ்துதே. இந்த உலகத்திலே எல்லாம் சக்தி, எதிலும் சக்தி என்று சொன்னேன். அதை ஒரே வரியிலே ஒரே சக்தியின் வடிவாக அடியேன் சொல்லி முடிக்கின்றேன். கண்ணும் அவள், பெண்ணும் அவள், கருத்தும் அவள், கலையும் அவள், சிலையும் அவள், சிற்பியும் அவள், அலையும் அவள், ஆழமும் அவள், பண்ணும் அவள், பாடலும் அவள், ஸ்ருதியும் லயமும் மன்னனும் மணிமுடியும் மானுடமும் மற்றவையும் நீரும் நிலமும் காற்றும் நெருப்பும் வெளியும் உள்ளும் எங்கும் எதிலும் அன்பும் ஆத்தமும் ஓம் சக்தி காளி என்று சொல்லி அடியேன் நிறைவு செய்

0: ஓம் சக்தி.
1: நேர்கள் இதுவரை எங்கும் சக்தி எதிலும் சக்தி இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினர் பாரதி திருமகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

நேயர்கள் இதுவரை கேட்டது வாத்திய விருந்த. நேரம் 10:30, ஆகாஷ்வாணி. காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் பட்ன பிரவேசம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

மத்தியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் பூந்தளிர் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் குரலில் ஒலிக்கிறது.

0: கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி 6.5 டிகிரி செல்சியஸ், 1.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். 0.1 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பெய்த மழை அளவு 14.7 சதவீதம். சென்னை மீனம்பாக்கத்தில் 2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.6 டிகிரி செல்சியஸ். இயல்புக்கு 0.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல்.
1: நிலையத்தில் பெய்த மழை அளவு
0: 33.2 மில்லிமீட்டர்.
1: என்றென்றும்
0: சென்னைக்கு அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 நினைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் உயிரினங்களின் தோற்றம். எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் சுதந்திர தின போக்குவரத்து மாற்றம். எழுதியவர் பி சரவணன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 மணிக்கும் 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில்

0: என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சூரிய சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், பி புவன் ஜி நீலகண்டன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, ஸ்தல விருட்சங்களும் அதன் குணங்களும், உதவி பேராசிரியர் ஏ கீர்த்தி மாலினி அவர்களின் உரை. 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். நாளை 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்ல பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணமான் அவர்களின் உரை. ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முகசுந்தரம் அவர்கள். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். நாளை 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 3:10 இனியராகும் நிகழ்ச்சியில் பண்டிட் ஜிதேந்திர அபிஷேகி அவர்களின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்களின் நாகஸ்வர இசை, திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஜி ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு, கே ஜே திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Parliament has passed the Taxation and Other Laws Amendment Bill 2026 today, with Rajya Sabha returning it to Lok Sabha after discussion. The Lok Sabha has already passed the bill. Union Finance Minister Nirmala Sitharaman had moved the bill. The bill seeks to amend the Payment and Settlement Systems Act 2007, the Income Tax Act 2025, and the Finance Act 2026. The legislation will replace the Income Tax Amendment Ordinance 2026, which was promulgated on 5th June this year. Replying to the discussion, the Union Finance Minister said that the objective of the bill is to strengthen India's manufacturing ecosystem, attract further investment, generate employment, and promote manufacturing activities. She said, the second major reform relates to providing tax exemptions to foreign companies procuring data services from specified data centers in India and enhancing ease of doing business. The minister clarified that the bill does not impose any tax or transaction charge on UPI users.
2: It does not impose any tax or transaction charge on UPI users. It enables the government to specify through notification the electronic payment modes that will continue to receive statutory protection against charges. The UPI and Services Steering Committee, headed by the National Payments Corporation of India, will consider and decide whether any MDR should be introduced, and if so, its scope and structure. Therefore, no MDR framework has yet been finalized.
1: The Parliament also passed the Bankers Books Evidence Bill 2026, with Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill.